கரிச காட்டுப்பூ திரைப்படத்துக்காக இளையராஜாவின் சகல்ல ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிறோம். சந்தோஷமா ஒரு புத்தமதி ஒரு புதிய ஒரு அதிகாலை பொழுதோடு பயந்து கொண்டிருக்கின்ற உங்கள் வசமேஃபோடு நல்ல பாடல்கள் வரும். மனதுக்கு இதமான உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் ஒழித்துக் கொண்டே இருக்கும் தொடர்ச்சியாக. இந்த நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். வள்ளவத்தையில இருந்து கஜின் இணைந்திருந்தாங்க. ரெசிபூட்ல வந்துட்டு ரொம்ப சத்தமாக வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக சொல்லியிருந்தாங்க. எல்லோருக்கும் இனிமையான ஒரு காலை பொழுது வணக்கம் அங்க இருக்கிற எல்லாருக்கும். ஜனா அதே போல உங்களுடைய பாஸ் வந்து சுரேஷ் சொல்லிருந்தாரு. அதே போல பாரதி, ரூபன், ரவி, சிவா, கார்த்திக் எல்லாரும் இருப்பதாக சொல்லிருந்தாங்க. எல்லோருக்கும் இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு புத்துணர்ச்சியான சுறுசுறுப்பான ஆரோக்கியமான பாதுகாப்பான நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். ஓகே, வெள்ளவத்து இல்ல இருக்கிற ரிசிவுட்ல தான் இப்ப ரொம்ப சத்தமா வசந்தம் அளித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல சின்ன சூரியகுமார் இணைந்திருந்தாங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிருந்தாங்க. அதே போல கொட்டக்கல மணியும் இணைந்து அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிருந்தாங்க. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லிருந்தாங்க. இதே நேரத்தில் இங்க கூட இணைந்திருக்கிறாங்க கந்தளாக்கி வீதின் அன்பான காலை வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் மும்தாஜ் வேகம், பரிதா, சத்தார், அட்டாளை, ஆட்டோ விஸ்வநாதன் அனைவரையும் சேர்த்து பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கட்டாயம் உங்களுக்கான பாடல் வரும். இதே போல அன்பான காலை வணக்கம் சொல்லிட்டு நிஷார் வந்திருக்கிறாரு. அன்பான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அருள்மொழி ஜியா நலமாக இருக்கிறீங்களா, பாடல்கள்லாம் இனிமையாக இருக்கு, பருத்தித்துறையிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் அன்பான இனிய வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. நேர்கள் அனைவருக்கும் எனவே இனிய காலை வணக்கம், இன்றைய நிகழ்ச்சியாகவும் சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரியில் கோவிந்தன்பேட்டையிலேருந்து வீரமணி பாலன் இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. இதே போல இனிமையான காலை வணக்கம் சகோதரி, இன்றைய நாள் எல்லோருக்கும் இனி நாளாக அமையட்டும். மட்டக்களவு புதுக்குடியிருப்பு கடற்கரை விதி செந்தில் நாதன் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. அன்பான வணக்கம் சொல்லிட்டு யார் வந்திருக்கு, கிருஷ்ண பிள்ளை வந்து இணைந்திருக்கிறாங்க. பெரிய நீலாவணி கிருஷ்ணா இணைந்து சொல்லிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாரு. இதே போன்று இனிய காலை வணக்கம் மக்கள், நானும் தரணி கலையிலிருந்து கலா. இன்று எனது தம்பி வினோத் துபாயில் தனது 36வது பிறந்த நாளை கொண்டாடுகிறாராம். வினோத் அவரை அன்பு அப்பா, அம்மா, மனைவி பவானி மற்றும் அக்கா, அண்ணா, மச்சான் மற்றும் மருமகள் மார் மகன்மார் அனைவரும் வாழ்த்துவதாக சொல்லிருக்கிறாங்க. நாங்களும் உங்களுடைய தம்பிக்கு வினோத்துக்கு இனிமையாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். சந்தோஷமா மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக நீண்டாயிலோடு இருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். வசந்தம் ஊடாக சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இதே போல இனிமையான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க ஜிஆர். நானும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். இந்நாள் அனைவருக்கும் இந்நாளாக அமையட்டும் அறுவன்னு சொல்லிட்டு பேர்வழையிலிருந்து ஸ்மார்ட் மாவத்தை நாசர் இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயணிக்கெல்லாம் வசந்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு அழைப்பேற்படுத்துங்க. 0312 2775 0031 அதே போல 0312 2775 0011 அழைப்பேற்படுத்தி உங்களுடைய வாழ்த்துக்கள். நல்ல பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரிக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் நீங்களும் அழைப்பேற்படுத்துங்க. அதே போல கட்டாயம் பேஸ்புக் கூட இணைந்து கொள்ளுங்க. காலை நேரத்தில் அழைப்புகள் தெளிவில்லாமல் இருக்கு, அதனால நீங்க வந்துட்டு ரொம்ப கவலைப்படுவீங்க. காலை பொழுதோடு சுறுசுறுப்பாக உற்சாகமாக அழைப்பேற்படுத்தும் போது உங்களுக்கு லைன் கிடைக்கல, பேச முடியல, என்னுடைய பெயரையும் இணைத்துக் கொள்ள முடியல அப்படின்னு நினைக்கும் போது, நீங்க சொல்ல வந்த விஷயத்தை என்னால் சொல்ல முடியல அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கவலையா இருக்கும். அந்த கவலை வேண்டாம். காலை பொழுது ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு காலை பொழுதோடு பயணிக்கணும். அதனால நீங்க வந்துட்டு பேஸ்புக் கூட கட்டாயம் அந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க, கமெண்ட் பண்ணி வைக்க. கட்டாயம் நான் நிகழ்ச்சிக்கு தவறாமல் இணைத்துக் கொள்கின்றேன். ஓகே, சரி, தொடர்ந்து நல்ல பாடல் வருகிறது, கேட்கலாம்.

நேருக்கு நேர் திரைப்படத்துக்காக சுபரான ஒரு நல்ல பாடல் காலை பொழுதோடு இணைந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அடுத்த மணி தேலத்துடன் சுபரான இன்று கலாம் தொடர்ந்து இணைந்திருப்போம். நிரம்பி பொழுது காலை 6 மணி டாட்.

காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அழகான ஒரு புதுமதிய ஒரு புதிய ஒரு காலை பொழுது அப்படியே மலர்ந்து கொண்டே இருக்கிறது. சரி, ஓகே, யாரெல்லாம் இணைந்திருக்காங்க இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் மழைப்பேற்படுத்திங்க பேசலாம். பேஸ்புக் கூடாக இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்கள், நல்ல பல விஷயங்கள், அதே போல நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தா அதையும் எனக்கு அனுப்புவேங்க. கட்டாயம் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். 8 மணி வரைக்கும் நன்றியார் உங்களுடன் இணைந்திருப்பேன். அதை காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நேரம் காலை 6:08 கண்டிருக்கிறது. அளப்பேர் படுத்துங்க 0-1-2-7-5-0-1 அதே போல 0-1-2-7-7-1-1-1 அளப்பேர் படுத்தலாம். இதே நேரத்தில் எங்க கூட இணைந்திருக்கிறாங்க ஆர்ஏன்னு சொல்லி பார்த்தா, இனி காலை வணக்கம் வசந்தத்தோடு மஸ்கிலிய பிரவுன் வீக்கம் மணிமோகன் இணைந்திருக்கிறாங்க. இதே போல இனிய காலை நேர வணக்கம் ஊர்காவிடவத்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கொண்டு கொண்டிருக்கிறதாக சொல்ல இருக்கிறாங்க. வணக்கம் வசந்தம், வெல்கம் ஆர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் வந்திருக்கிறாரு. அதே போல ஷாமி வந்திருக்கிறாரு கடவுளிலிருந்து. இனிமையான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நிகழ்ச்சிக்கு. இனி காலை நேர வணக்கம் கிளம்பு 5 ஸ்டீவன் ரயில் நிகழ்ச்சி கட்டுக் கொண்டிருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் அக்கா வசந்தம், சொந்தங்கள், முகநூல் நண்பர்கள் வசந்தம் அறி

மச்சான் சுதன் மற்றும் உறவினர்களுக்காக பாடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கட்டன் ஹாய் அக்கா, அன்பு அன்பான காலை வணக்கம், சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு வாழ்த்துக்கள் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அக்கா ஆனந்தி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஆனந்திக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க, கட்டாயம் அவங்க கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மஸ்கிலியாவிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க அஜித். ஓகே, அதே போல ஹாய்மா, எனது அன்பு கலந்த பசுமையான காலை நேர வணக்கம், நலமா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். பாடல்கள் எல்லாம் வேற லெவல். வசந்த உறவுகள் அனைவருக்கும் நல்ல முடிவு வாழ வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருண்டா வெஸ்டர்ன் ராஜா என்று சொல்லிருக்கிறாரு. அன்பான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் வல்லவத்த செல்வத்துறை நந்தகுமார் இணைந்து சொல்லிருக்கிறாங்க. அன்பு கலந்த இனிய காலை வணக்கம் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு மஸ்கேலியா வந்து கங்கை வித்திய சேர்ந்த சச்சுன் தனு லுக்ஷானா ரித்திக் டிலூக்ஷன் அதே போல டிலான் சஜீவன் கசிஸ்கா எல்லாரும் முயற்சி கட்டுதா சொல்லிருக்கிறாங்க. இதே போன்று இனிய காலை வணக்கம் அக்கரைப்பத்தனையிலிருந்து கிருஷ்ணா வந்து சொல்லிருக்கிறாங்க. அதே போல குட் மார்னிங் சண்டே அஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதரன் வந்து இணைந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க யாரு, வெரி ஸ்வீட் குட் மார்னிங் டு யூ ஆல், ஹாவ் அ வண்டர்ஃபுல் சண்டே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு புஷ்பராணி. இதே போல குட் மார்னிங் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் வந்திருக்கிறாரு. வேற யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் இணைந்து சொல்லிருக்கிறாங்க. இதே போல அன்பான காலை வணக்கங்கள் சொல்லி தியோயாலிருந்து மலர் இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. கணவர் விக்னேஸ்வரன், தனுஜா, ஷான், சாந்தி அதே போல சந்திரமோகன், கருப்பையா, கண்ணதாசன், விஜயலட்சுமி, அஸ்வின், ஆஷிக், இமைசான், டிலு, தம்பிராஜா அதே போல சம்பத்தினி எல்லோரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பார். எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் சொல்வதாக சொல்லியிருந்தாங்க மலர். ஓகே, எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றேன். ஓகே, எல்லோருக்கும் சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு புத்துணர்ச்சியான சுறுசுறுப்பான ஒரு காலை பொழுதாக அமையட்டும். வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு அழைப்பேற்படுத்துங்க. அதே போல ஃபேஸ்புக்கூடாகவும் இணைந்து கொள்ளுங்க. கட்டாயம் ஃபேஸ்புக்கூடாக இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா அழைப்பேற்படுத்த முடியலை, லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்க. காலை பொழுதோடு சந்தோஷமாக பயணிக்கலாம். ஓகே, அதே போல நீங்க மறந்துடாம நிகழ்ச்சியோடு கிடைந்திருந்தா ஃபேஸ்புக் கூடாக ஒரு கமெண்ட் போட்டு வச்சுட்டு போங்க. நான் நிகழ்ச்சியில் மறக்காம அதை இணைத்துக் கொள்வதற்கு தயாரா இருக்கிறேன். நேரம் காலை 6:12.

லிட்டில் ஜான் திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு நல்ல அழகான ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கின்றும் அழகான ஒரு காலை பொழுது மலர்ந்து கொண்டே இருக்கிறது. சரி, ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அழகான ஒரு வெளிச்சம் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, நேரம் காலை 6:22 கண்டிருக்கிறது. 8 வரைக்கும் நான் ஜெயர் உங்களுடன் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருப்பேன். சரி, நீங்களும் மழைப்பேற்படுத்துங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0112-2-7-5-0-0 அதே போல 0113-2-7-5-1-1 கலைப்பேற்படுத்தலாம். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, நல்ல பல விஷயங்களோடு என்னோடு இணைந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. முடிந்தாலும் பேஸ்புக் கூடாகவும் வந்து கமெண்ட் பண்ணி வைங்க. கட்டாயம் நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஹாய் ஜி அரக்கா, அன்பான காலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், ரோஷான், ஷபினாஸ் எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. அதே போல ஹாப்பி வசந்தம் டீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சலாம் சொல்லி இருந்திருக்கிறாரு ராஜன் ராஜ். அதே போல ஹாய் அக்கா, இனி அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் சுப காரியங்களில் ஈடுபடும் அனைவருக்கும் இனிய நல் வாழ்த்துக்கள். பரமானந்தன் கிழவட்டன் பெருவு ஹேரில் இருந்து சொல்லியிருக்காரு வசீகரன். இனிய காலை வணக்கம் கிண்ணிய மஹரூப் நகர் நசூர் இணைந்து சொல்லியிருக்கிறார். அன்பான வணக்கம் சந்திரகலா வந்திருக்கிறாங்க பவானி. அதே போல பானைபுரம் மணிகண்டன் இனிய காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு. இதே போல அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிஷான் வந்திருக்கிறாங்க. சரி, எல்லோரும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு. ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலை தொடர்ந்து வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

0: நேரான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.
1: வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் 102.6 102.8 அலைவரிசையினூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் நாம் சந்திக்கின்றோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி தேசிய நாளேடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக வெளியாயிருப்பது பொதுநலவாய போட்டிகளில் இலங்கை சார்பாக கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு பிறகு தங்கப்பதக்கம் ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தி பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். ஈட்டி எறிதல் போட்டியில் ரமேஷ் இந்த தங்கப்பதக்கத்தை இலங்கைக்கு வென்று கொடுத்திருக்கிறார். அது தொடர்பான செய்தி பிரதானமான செய்திகளாக பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அது தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல நேற்றைய தினம் மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவங்கள் தொடர்பான செய்திகளும் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த மகர சிறைச்சாலை மோதலில் 1 கைதி உயிரிழந்திருக்கிறார். 6 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். சிறைச்சாலை கட்டிடத்துக்கு சிறை கைதிகளால் தீ வைக்கப்பட்டிருக்கிறது. விசேட அதிரடிப்படை மற்றும் போலீசாருக்கு வீக்கப்பட்ட அந்த பகுதி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. மகர பகுதியினுடைய அங்கிருக்கின்ற சில பகுதிகளுக்கு நேற்றைய தினம் போலீஸ் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மீள் அறிவித்தல் வரும் வரை அது தொடர்பான செய்திகளும் முக்கியமாக இருக்கிறது. குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்ற வடக்கு சீரற்ற வானிலை தொடர்பான செய்திகளும் முக்கியத்துவம் பெறுகிறது. எனவே கடல் பகுதிகள் பல இடங்களில் கொந்தளிப்பாக இருக்கிறது. கடுமையான காற்று வீசுகிறது. மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வணிக கப்பலொன்றில் வைக்கப்பட்டிருந்த வெற்று கண்டெய்னர்கள் 17 கண்டெய்னர்கள் இப்போது கடும் காற்று காரணமாக கடலில் விழுந்து மிதந்து கொண்டிருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று ஒரு எச்சரிக்கை விடுக்கப்படும். அதேவேளையில் நீரேந்து பகுதிகளில் கனமழை பெய்வதனால் குளங்களில் அல்லது நீர்த்தேக்கங்கள் நீர்மட்டம் அதிகரித்து ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்திருக்கிறது. எனவே அதனை அண்மித்த பகுதி இருக்கின்ற மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. அது குறித்தும் விரிவாக நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எல் நினோ நிலைமையினுடைய தாக்கம் தீவிரமடைந்து வருவதை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலான பல்வேறு செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் விரிவாக பார்க்கலாம். அதே போல நேற்று முன்தினம் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு, முன்னாள் போலீஸ் மாதிபர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனை தீர்ப்பு, அது தொடர்பான விடயங்களும் முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக இந்த தீர்ப்பின் பின்னர் இந்த தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட இருவரும் போஜி ஜாஸ்மின் மற்றும் எம்எஸ்ரி பெர்னாண்டோ ஆகிய இருவரும் தெரிவித்த கருத்துகளும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அதனோடு தொடர்புடையதாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் குறித்து இடம்பெறுகின்ற விசாரணைகளை மையப்படுத்திய பல்வேறு கருத்துகளும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதிலையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை குறித்து இப்போது பல்வேறு தரப்பும் பல கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். எனவே அது குறித்து எதிர்த்தரப்புகளும் அதே போல ஆளும் தரப்பும் தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணலாம். அதே போல குமாரபுரம் படுகொலை தொடர்பான வழக்கை மீள விசாரணை செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். மேவின் சில்வா இவ்வளவு சொத்துக்களை எப்படி ஈட்டினார்? விளக்கம் அளிக்குமாறு நீதிமன்றம் ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதனையும் தாண்டி தமிழ் தரப்புகள் நாளைய தினம் ஜனாதிபதி மற்றும் அதே போல எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்து விசேடமான பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப் போவதாக இன்னும் ஒரு தகவலும் பிரதான செய்திகளாக இருப்பதை காலம். அதே போல வெளிநாடு சென்றிருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாளைய தினம் விசேட கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு ஒன்றை விடுத்திருப்பதாக இன்னும் ஒரு தகவலும் பிரதான செய்திகளாக வெளியாக பல முக்கியமான தகவல்கள் இந்த பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். முதலாவது செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலிருந்து, தங்கம் வென்றார் ருமேஷ் தரங்க என்பது அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஸ்காட்லாந்தில் நடைபெற்று வரும் கிளாஸ்கோ 2026 பொதுநலவாய விளையாட்டு விழா ஈட்டி எறிதல் போட்டியில் இலங்கையின் ருமேஷ் தரங்க தங்கப்பதக்கம் என்று வரலாறு சாதனை படைத்திருக்கின்றார். ஈட்டியை 89.75 மீட்டர் தூரத்துக்கு எரிந்து உலக மற்றும் ஒலிம்பிக் சாம்பியன்களை பின்தள்ளி ருமேஷ் தரங்க தங்கப்பதக்கம் சுவீகரித்த அரும்பெரும் சாதனையாகும். பொதுநலவாய விளையாட்டு விழா வரலாற்றில் இலங்கைக்கு 20 வருடங்களின் பின்னர் தங்கம் கிடைத்திருப்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் ஸ்காட்லாந்தில் நடைபெற்று வரும் கிளாஸ்கோ 2026 பொதுநலவாய விளையாட்டு விழாவில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் கடும் போட்டிக்கு மத்தியில் ருமேஷ் தரங்க பத்திரகே ஈட்டியை 89.75 மீட்டர் தூரத்துக்கு எறிந்து முதலிடத்தை பெற்று இலங்கைக்கு தங்கப்பதக்கம் வென்று கொடுத்து வரலாற்று சாதனை படைத்தார். பொதுநலவாய விளையாட்டு விழாவில் 20 வருடங்களுக்கு பின்னர் இலங்கைக்கு தங்கப்பதக்கம் கிடைத்துள்ளமை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். மெல்போர்ன் 2006 பொதுநலவாய விளையாட்டு விழாவில் ஆண்களுக்கான பழுத்தூக்கல் போட்டியில் சிந்தன விதானகே கடைசியாக இலங்கைக்கு பொதுநலவாய தங்கப்பதக்கம் வென்று கொடுத்திருந்தார். ஆண்களுக்கான கோளூன்றி பாய்தலில் இந்த வருடம் உலகின் முதல்நிலை வீரர் என்ற பெருமையை பெற்ற ருமேஷ் தரங்க பொதுநலவாய விளையாட்டு விழா வரலாற்றில் மெய் வல்லுநர் போட்டிகளில் 76 வருடங்களுக்கு பின்னர் இலங்கைக்கு தங்கப்பதக்கம் ஒன்றை வென்று கொடுத்து அசத்தியிருக்கின்றார். ஆக்லாந்து 1950 பொதுநலவாய விளையாட்டு விழாவில் ஆண்களுக்கான 440 யார் சட்டவேலி ஓட்ட போட்டியில் புகழ்பூத்த இலங்கை வீரரான டங்கன் வைட் தங்கப்பதக்கம் வென்றிருந்தார். கிளாஸ்கோவில் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் ருமேஷ் தரங்கவின் ஒரே ஒரு செல்லுபடியாகும் வீச்சுக்கு அவருக்கு தங்கப்பதக்கம் சுவீகரிப்பதற்கான ஏதுவாக அமைந்திருந்தது. அது அவருக்கு மிகவும் அதிர்ஷ்டவசமான வீச்சாகவும் அமைந்திருந்தது. ருமேஷ் தரங்கவின் முதலாவது வீச்சு தகுதி நீக்கம் செய்யப்பட்டது. ஆனால் இரண்டாவது முயற்சியில் 89.75 மீட்டர் தூரத்துக்கு ஈட்டியை எறிந்து முதலிடத்துக்கு முன்னேறி போட்டியை தனது முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். அவரது அடுத்த 4 முயற்சிகளும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டவை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயம். இப்போட்டியில் டோக்கியோ 2020 ஒலிம்பிக் சாம்பியனான இந்தியாவின் நீராஜ் சோப்ரா 85.83 மீட்டர் தூரத்துக்கு ஈட்டி எறிந்து வெள்ளிப்பதக்கத்தை வென்றெடுத்தார். சோப்ராவின் சக வீரரான யாஸ்வீர் சிங் தனது தனிப்பட்ட சிறந்த தூர பெருமதியான 85.41 மீட்டர் தூரத்தை பதிவு செய்து வெண்கலப் பதக்கத்தை வென்றெடுத்தார். இந்த போட்டியில் உலகின் தலைசிறந்த ஈட்டி எறிதல் வீரர்கள் பலர் ஏமாற்றம் அடைந்த விடையும் இங்கே முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே 2 தடவைகள் உலகின் சாம்பியனான கிரெனாடா வீரர் ஆண்டர்சன் பீட்டர்ஸ் 83.88 மீட்டர் 4வது இடத்தையும் நடப்பு உலக சாம்பியனான ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ வீரரான கேஷான் வால்கட் 82.55 மீட்டர் அதாவது 6வது இடத்தை பெற்றுக் கொண்டார். பாகிஸ்தானின் நடப்பு ஒலிம்பிக் சாம்பியன் அர்ஷாத் நதீம் 77.41 மீட்டர் அதாவது 9வது இடத்தை அவர் பெற்றுக் கொண்டார். எனவே இந்த வெற்றியை அடுத்து ருமேஷ் தரங்க தேசிய கொடியை தோளில் போர்த்தியவாறு மைதானத்தில் பெரும் ஆரவாரத்தில் ஈடுபட்ட விடயம் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். மேலும் இந்த வெற்றி விவரிக்க முடியாத மகிழ்ச்சியை பெரும் திருப்தியும் தருவதாக ருமேஷ் தரங்க தெரிவித்திருக்கின்றார். உண்மையிலேயே இன்று நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனெனில் ஈட்டி எறிதலில் முதலாவது பொதுநலவாய தங்கப்பதக்கத்தை வென்றெடுத்துள்ளேன். எனவே வரலாற்றை புதுப்பிக்க கிடைத்தது மிகவும் பெரிய திருப்தியை கொடுக்கிறது. இங்கிலாந்திலும் ஸ்காட்லாந்திலும் வாழும் இலங்கையர்கள் மைதானத்துக்கு வருகை தந்து என்னை வெற்றி பெற செய்ய உற்சாகப்படுத்தினார்கள். அதற்கு நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன். வருங்காலத்தில் கடுமையான போட்டிகள் இருக்கின்றன. ஆசிய விளையாட்டு விழாவில் சாதிக்க வேண்டும் என்பதில் நான் குறியாக இருக்கின்றேன். எனவே ஸ்காட்லாந்தில் போட்டியிடுவது எனக்கு மட்டுமல்ல எல்லா போட்டியாளர்களுக்கும் பெரும் சிரமமாக இருந்தது. எனது முதல் முயற்சி சரியாக அமையவில்லை. ஆனால் 2வது முயற்சி எனக்கு வெற்றி கனியை கொடுத்தது. அது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. மேலும் பொதுநலவாய விளையாட்டு விழாவில் பங்கு பெற்றிய இலங்கை வீர வீராங்கனைக்கு இலங்கை தேசிய ஒலிம்பிக் குழு செய்த உதவிகளுக்கு அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் ருமேஷ் சரங்க தன்னுடைய வெற்றியின் பின் தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமாக இருப்பதை காணும். இதே போல இவருடைய இந்த வெற்றி குறித்து ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக் அதே போல விளையாட்டுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். தங்கத்தினால் இலங்கை அங்கு அலங்கரித்த தங்கமகனுக்கு ஜனாதிபதி மற்றும் அதே போல விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகியோரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் நாங்களும் ருமேஷ் தரங்கவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே இலங்கைக்கு கிட்டத்தட்ட 76 வருடங்களுக்கு பிறகு மெய் வல்லுநர் போட்டி ஒன்றில் தங்கப்பதக்கத்தை வென்று கொடுத்த அந்த வரலாற்று சாதனை படைத்த அந்த வீரருக்கு நாங்களும் மீண்டும் மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இன்றைய பத்திரிகையினுடைய பிரதானமான செய்தி இன்னும் ஒரு முக்கியமான தகவலை கொண்டு வந்திருக்கிறது. நேற்றைய தினம் மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவங்கள் இன்றைய பத்திரிகையினுடைய பிரதான செய்தி. வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெறுகிறது. மகர சிறையில் மோதல், கைதி உயிரிழப்பு, 6 பேர் காயம், சிறைச்சாலை கட்டிடத்துக்கு தீ வைப்பு, விசேடு அதிரடிப்படை போலீசார் குவிப்பு என்பது பிரதான தலைப்பாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட திடீர் மோதல் நிலைமையால் கைதியொருவர் உயிரிழந்ததோடு 6 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்கள் ராகம போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கைதிகளில் ஒரு சிலர் நேற்று பிற்பகல் சிறைச்சாலையின் பிரதான கட்டிடத்தின் கூரை மேல் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனையடுத்து கைதிகளுக்கும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பின்னணியில் கைதிகளில் ஒரு பகுதியினர் கட்டிடத்தின் பிரதான பகுதிகளுக்கும் பிரிவுகளுக்கும் தீ வைப்பதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். இதனை தடுப்பதற்கு சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் நடவடிக்கை எடுத்த நிலையில்தான் இந்த சம்பவம் போது மிகப்பெரிய விடயமாக இருக்கிறது. எனவே எடுத்ததை அடுத்து அங்கு மோதல் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிகிறது. சிறைச்சாலையில் பதற்ற நிலை ஏற்பட்டதை அடுத்து பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு போலீஸ் விசேட அதிரடிப்படை போலீசாரும் களமிறக்கப்பட்டார்கள். சிறைச்சாலை கைதிகள் பதிவு பிரிவும் ஜெயிலர் அலுவலகம் மற்றும் பிரதான கட்டிடங்களுக்கு கைதிகளால் தீ வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சிறைச்சாலையின் பிரதான கட்டிடத்தில் தீ பரவல் ஏற்பட்டதை தொடர்ந்து தீயணைப்பு வாகனங்கள் சிறைச்சாலைக்குள் வரவழைக்கப்பட்டுள்ளன. அத்தோடு ஆம்புலன்ஸ் வண்டிகளும் சிறைச்சாலைக்குள் வரவழைக்கப்பட்டன. சிறைச்சாலைக்குள் பதற்ற நிலை ஏற்பட்டதை அடுத்து சிறைச்சாலை கைதிகளின் உறவினர்கள் சிறைச்சாலை முன்பாக கூடி கூச்சலிட்டு தமது உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது என்று சிறைச்சாலை உத்தியோகத்தர்களையும் போலீசாரையும் நோக்கி கேள்வி எழுப்பியவாறு இருந்தனர். இவ்வாறான பின்னணியில் நிலைமையை கட்டுப்படுத்த போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சிறைச்சாலை முன்பாகவும் சிறைச்சாலையை அண்மித்த பகுதிகளிலும் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருந்தார்கள். சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட பதற்ற நிலைமையை தொடர்ந்தும் கைதிகளின் உறவினர்கள் சிறைச்சாலை முன்பாக கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். தமது உறவுகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கோரிய அவர்கள் கைதிகளை பார்வையிடுவதற்கு தமக்கு அனுமதிக்குமாறும் கோரிக்கை விடுத்தார்கள். சிறைச்சாலையில் உள்ள கைதிகளின் பாதுகாப்பு தற்போது கேள்விக்குள்ளாகியுள்ளது. அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிறைச்சாலை நெரிசலினால் தான் இவ்வாறு மோதல் ஏற்படுகின்றன. ஆகவே இந்த நெரிசலை குறைப்பதற்கு குழு அறிக்கை சமர்ப்பிப்பதாக குறிப்பிடப்படுகிறது. எனவே அந்த அறிக்கைக்கு அமைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்றும் கைதிகளின் உறவினர்கள் இங்கே ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தவாறு இருந்தவை நாங்கள் காணலாம். இந்நிலையில் சிறைச்சாலைக்குள் மோதல் ஏற்பட்டதை தொடர்ந்து சிறைச்சாலை முன்பாக கூடிய கைதிகளின் உறவினர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் அமைதியின்மையை ஏற்படுத்தும் வகையில் அங்கு செயற்பட்டிருக்கிறார்கள். சிலர் அங்கு அமைதியின்மையை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டிருந்தார்கள். தடுப்பு வேலிகளை தகர்த்து சிறைச்சாலைக்குள் செல்வதற்கு முற்பட்ட போதும் அவர்களை தடுப்பதற்கு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் சென்ற போது அவர்கள் மீது கல்லெறிந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. இதனைத் தொடர்ந்து விசேட அதிரடிப்படையினர் அவ்விடத்துக்கு உடனே அழைக்கப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். இதனையடுத்து அந்த பகுதியில் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் அதே போல சில வேளைகளில் இங்கு குழப்பநிலை மீண்டும் ஏற்பட்டால் கடந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை போன்ற நிலைமைகள் அங்கு ஏற்பட்டால் கைதிகள் தப்பிச் செல்லக்கூடும் என்ற நிலையில் அங்கு நேற்றைய தினம் இரவு போலீஸ் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டது. ராகவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகர சிறைச்சாலையை சூழவுள்ள 3 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு மறு அறிவித்தல் வரை உடனடியாக அமலுக்கும் ஒரு வகையில் போலீஸ் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அதற்கமைய 246 கெந்தலியத்த பாலுவ மேற்கு, 246 சி கெந்தலியத்த பாலுவ வடக்கு மற்றும் 181 ஜி தம்புவ ஆகிய கிராம உத்தியோக பிரிவுகளுக்கு இவ்வாறு போலீஸ் ஊரடங்கு சட்டம் நேற்று தினம் பிறப்பிக்கப்பட்ட விடயங்கள் முக்கியமாக நாங்கள் இருப்பதற்கான மேல் அறிவித்தல் வரும் வரை இந்த ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும் என போலீசார் நேற்று தினம் அறிவித்திருந்தார்கள். எனவே இந்த சிறைச்சாலைக்குள் இந்த மோதல் இடம்பெறுவதற்கு காரணம் என்ன தொடர்பான விடயங்கள் இதுவரை தெரியவிடவில்லை. எனவே இந்த மோதலில் ஒரு கைதி உயிரிழந்திருக்கிறார், 6 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அதே போல சிறைச்சாலை கட்டிடத்தில் பலவற்றுக்கும் சிறை கைதிகள் தீ வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே போல இந்த சிறைச்சாலைக்குள் கைதிகளுக்கு இவ்வாறு மோதல் இடம்பெறுகின்ற அதே போல சிறைச்சாலைக்கு வெளியில் ஒன்று கூடிய இந்த சிறை கைதிகளினுடைய உறவினர்களும் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட விடயங்கள், கூச்சலிட்ட விடயங்கள், அதே போல போலீசார் மீது கல்லிருந்த விடயங்கள் எல்லாம் அங்கு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்திய விடயமாக மாறியிருந்தது. எனவே அதனை தணிப்பதற்கு கழகம் வழக்கும் போலீசார், அதே போல விசேட அதிரடிப்படையினர் அங்கு வளவழைக்கப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. அதே போல சிறைச்சாலைக்குள்ளும் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேற்று தினம் தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த காலை நிலவரங்கள் தொடர்பான விடயங்கள் இதுவரை வெளியாகவில்லை. இருந்த போதிலும் அந்த பகுதி குழப்பங்கள் அல்லது பிரச்சனைகளை தடுப்பதற்கும் அதே போல சிறைச்சாலை கைதிகள் தப்பிச் செல்வதை தடுப்பதற்குமாக முன்னாய்த்த செயற்பாடாக நேற்று தினம் இரவு போலீஸ் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டது. ராகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகர சிறைச்சாலையை அண்மித்திருக்கின்ற பகுதிகளில் 3 கிராம சேவை பிரிவுகளுக்கு இவ்வாறு இந்த போலீஸ் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்ட விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த செய்திகள் ஒருபுறம் இருக்க, இன்றைய மற்றும் ஒரு தகவல் இன்றைய திவைன பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தியாக இருக்கிறது. சிறைச்சாலை கைதிகள் தொடர்பான விடயத்தை மையப்படுத்திய செய்தியாக அந்த செய்தி இருக்கிறது. ரந்தவியோ எத்தாஸ் விசி எகாக் மியகிங் என்பதாக ஒரு செய்தி இருக்கிறது. எனவே சிறைச்சாலை சிறை கைதிகள் 1021 பேர் கடந்த வருடத்தில் கடந்த 5 வருடத்தில் மாத்திரம் உயர்ந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. கடந்த 2020 ஆண்டு ஜனவரி 1 தேதி முதல் 2025 டிசம்பர் 31, அதாவது இந்த சிறைச்சாலை சம்பவங்கள் நடைபெறுவதற்கு முன்னர், நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம், அதே போல இப்போது மகர சம்பவம் உள்ளிட்ட இந்த சம்பவங்களுக்கு முன்பதாக 2020 ஆண்டு ஜனவரி மாதம் 1 தேதி முதல் 2025 டிசம்பர் மாதம் 31 தேதி வரையான காலப்பகுதியில் சிறை கைதிகள் 1021 பேர் உயர்ந்திருப்பதாக சிறைச்சாலை திணைக்களத்தினுடைய 2005 ஆண்டுக்கான அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கப்படுகிறது. கணக்காய்வு அறிக்கையில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே சிறைச்சாலை 25 சிறைச்சாலைகளில் இவ்வாறு கைதிகள் உயிரிழந்த சம்பவங்கள் பதிவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த மரணங்களில் 154 மரணங்கள் சந்தேக நபர்களாக சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த விடயத்தில் ஏனைய 46 வீதமானோர், 469 கைதிகள் என்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இந்த உயிரிழந்த சிறை கைதிகளில் 384 பேர் ஐஸ், ஹெரோயின் உள்ளிட்ட சட்டவிரோத போதைப்பொருள், சட்டவிரோத மதுபானம், சட்டவிரோத மதனமோதக வில்லைகள், கஞ்சா உள்ளிட்டவற்றை தம் வசம் வைத்திருந்தவை, விற்பனை செய்தவை ஆகிய குற்றத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர் என்பதாகவும் அந்த கணக்காய்வு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகின்ற விடயங்கள் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே கடந்த 2025 ஆண்டு டிசம்பருக்கும் 2020 ஆண்டு ஜனவரி 1 தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் இவ்வாறு 1021 சிறை கைதிகள் மரணித்திருப்பதாக சிறைச்சாலை திணைக்களம் 2025 ஆண்டுக்கான அறிக்கையில் வெளியிடப்பட்ட தகவலை அடிப்படையாக வைத்து இன்றைய திவைன பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காலம். என இலங்கை சிறைச்சாலைகளில் சிறை கைதிகள் அளவு அதிகரித்திருக்கிறது. 10,000 பேர் இருக்க வேண்டிய இடத்தில் 25,000 பேர் இருப்பதாக, 30,000 பேர் இருப்பதாக கடந்த காலங்களில் இத்தொடர்பான உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு காணப்பட்டது. சிறைச்சாலைக்குள் அதிகமான சிறை கைதிகள் ஒரு இடத்தில் குவிக்கப்பட்டிருப்பதான விடயங்களும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டது. அதற்கான தீர்வாக தற்போது அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக அண்மையில் அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார் அவர்களும் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே நாங்கள் புதிய சிறைச்சாலைகள் அமைத்தல், அதே போல சிறை கைதிகளுக்கான வசதிகள், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான விடயங்கள் குறித்தும் கவனப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் இடம்பெற, அங்கிருந்த சிறைச்சாலை இருக்கின்ற கைதிகள் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றி அனுப்பப்பட்டு இப்போது அங்கு சேதங்கள் சரி செய்யப்பட்டு வருகின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அவ்வாறான பின்னணியில்தான் இப்போது மகர சிறைச்சாலைக்குள் சிறை கைதிகளுக்கிடையில் இந்த மோதல் சம்பவம் பதிவாயிருக்கின்ற விடயத்தை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். அந்த விடயங்கள் ஒருபுறம் இருக்க, பொதுமக்களுக்கான இன்னும் ஒரு எச்சரிக்கை செய்தி ஒன்றும் பத்திரிகையில் வருகிறது. அது குறித்து மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினகரன் பத்திரிகையில் தொடர்பான செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. நீரேந்து பகுதிகளில் மழை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறப்பு என்பது தினகரன் பத்திரிகையின் செய்தி. கனியன் நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் 6 அங்குலங்கள் உயரத்துக்கு திறக்கப்பட்டு மேலதிக நீர் வெளியேற்றப்படுவதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பேச்சாளர் பிரதீப் கொடிப்பிள்ளி நேற்று தெரிவித்தார். இந்த நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டு வெளியேற்றப்படும் நீர் லட்சப்பான நீர்த்தேக்கத்தின் ஊடாக கலனிகங்கைக்கு அனுப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். லட்சப்பான நீர்த்தேக்கத்தின் நீர் கொள்ளளவு அதிகரிக்குமாயின் அதன் வான்கதவுகளும் திறக்கப்படும் என்றும் பொறியியலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இத்துறவில் கொழும்பு, கேகாலை மாவட்ட மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதேவேளை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் நேற்று பிற்பகல் குறிப்பிடுகையில் மேல், சபரகமுவ, வடமேல் ஆகிய மாகாணங்களிலும், அதேபோல கண்டி உள்ளிட்ட மாவட்டங்களிலும், இந்த கண்டி, நுவரலியா, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும், சில பிரதேசங்களில் 100 மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பில் காற்றின் வேகமானது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீச முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாறான கடற்பரப்புகளிலும் காங்கேஸ் உரையில் பகுதியிலிருந்தும் கட்பட்டி வரையான கரையோரத்துக்கு அப்பாலான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இந்த கடல் பகுதிகள் அடிக்கடி கொந்தளிப்பாக காணப்படலாம் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் மேற்குறிப்பிட்ட கடற்பரப்புகளில் கடலில் பயணம் செய்வோரும் மீனவர்களும் மறுவிடத்தில் வரும் வரை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதேநேரம் திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன் துறை வரையான கடற்பரப்புகளிலும் கட்பட்டியிலிருந்து கொழும்பு முதல் காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகம் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அடிக்கடி அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தினக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்ற செய்திகள் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். அதேபோல இன்றைய தினகரன் மற்றும் வீரகேசரி பத்திரிகைகள் வெளியாயிருக்கின்ற ஒரு செய்தி, கடலில் மிதக்கும் 17 கொள்கலன்கள் மக்களுக்கு எச்சரிக்கை என்பது இன்றைய தினகரன் பத்திரிகையின் செய்தி. வீரகேசரியில் வர்த்தக கப்பலிலிருந்து விழுந்த 17 கொள்கலன்கள், கொழும்பு மேற்கு கடற்பரப்பில் சம்பவம், மீனவர்களுக்கு எச்சரிக்கை என்பதாக வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுகுறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். கொழும்பு துறைமுகத்துக்கு அப்பால் உள்ள மேற்கு கடலில் பயணித்த வர்த்தக கப்பல் ஒன்றிலிருந்து 17 வெற்று கொள்கலன்கள் திடீரென கடலில் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கின்றன. கடலில் மிதந்து கொண்டிருக்கும் இந்த கொள்கலன்கள் கரையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய அபாயம் காணப்படுவதால் அந்த பகுதியில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் மீனவர்கள் அவதானமாக இருக்குமாறு மீனவ மற்றும் நீரியவள திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. இந்த விபத்து கொழும்பு துறைமுகத்திலிருந்து மேற்கே சுமார் 17 கடல் மைல் தொலைவில் இடம்பெற்றிருக்கிறது. தற்போது அப்பகுதியில் நிலைவரும் கடல் நீரோட்டத்தின் தன்மையை கவனத்தில் கொள்ளும் போது கடலில் மிதக்கும் இந்த வெற்று கொள்கலன்கள் வேறு வலையிலிருந்து நீர்கொழும்பு ஊடாக புத்தளம் வரையிலான பரந்த கடற்பரப்பை கடற்கரை பகுதிகளை நோக்கி மிதந்து வரக்கூடிய அதிக வாய்ப்பு காணப்படுவதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதன் காரணமாக குறிப்பிட்ட கடற்பகுதிகளில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மற்றும் பயணங்களில் ஈடுபடும் அனைத்து நிணநாள் மற்றும் சிறிய மீன்பிடி படகுகளில் உரிமையாளர்களும் மீனவர்களும் விபத்துக்களை தவிர்க்கும் பொருட்டு மிகுந்த அவதானத்தோடும் எச்சரிக்கையோடும் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அத்தோடு கடலில் மிதக்கும் கொள்கலன்கள் ஏதேனும் தென்பட்டால் தாமதிக்காமல் உடனடியாக அது குறித்து மீனவ மற்றும் நீரியல் வள திணைக்களத்தின் வானொலி செய்தி மையத்திற்கோ அல்லது அருகிலுள்ள மீன்பிடி துறைமுக அதிகாரிகளுக்கோ தகவல் தெரிவிக்குமாறும் திணைக்களம் இவ்வாறு கோரிக்கை விடுத்திருக்கிறது. எனவே இந்த வணிக கப்பலிலிருந்து 17 கொள்கலன்கள் கடலில் விழுந்திருக்கின்றன. எனவே அந்த கொள்கலன்கள் தற்போது வேறுவலைக்கிலிருந்து கொழும்பு ஊடாக புத்தளம் வரையிலான அந்த பரந்த கடற்கரையை நோக்கி நகர்வதற்கான சாத்தியம் இருப்பதால் அந்த கடற்பகுதிகளில் தற்போது மீன்பிடித்துக் கொண்டிருக்கின்றவர்கள், மீன்பிடிக்க செல்லவிருக்கின்றவர்கள் இதுகுறித்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. இன்றைய தினம் அதுரமான செய்திகள் பிரதானமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அதேபோல இன்னும் ஒரு செய்தியும் இன்றைய பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முக்கியமான செய்தியாக இடம்பிடிக்கிறது. அதுகுறித்து நாங்கள் பார்க்கலாம். கடலில் குதித்து கரைக்கு புறப்பட்ட மீனவர் நேற்று காலை சடலமாக மீட்பு என்பதாக இன்னும் ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வருகிறது. மன்னார் காட்டாஸ்பத்திரி மீன்பிடித்துறையிலிருந்து கடந்த வியாழக்கிழமை மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற மீனவர் நேற்று சனிக்கிழமை காலை சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். காட்டாஸ்பத்திரி மீன்பிடித்துறையிலிருந்து கடந்த வியாழக்கிழமை கண்ணாடியிலை படகில் மீன்பிடிக்க சென்ற இரு மீனவர்கள் வலையை கடலில் பாய்ச்சிவிட்டு கரைக்கு திரும்பிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதன்போது படகில் எரிபொருள் முடிந்ததன் காரணமாக எரிபொருளை எடுத்து வரலாம் எனும் நோக்கில் குறித்த மீனவர் கடலில் குதித்து நீந்தி கரை சேருவதற்காக சென்ற சந்தர்ப்பத்தில் பலத்த காற்றின் காரணமாக அவர் காணாமல் போயிருந்ததாக கூறப்படுகிறது. எனவே குறித்த சம்பவம் 30 மாலை 6 மணியளவில் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அப்போது தொழிலுக்கு சென்ற சக மீனவர்கள் கடலில் தத்தளித்து நின்ற படகையும் மீனவரையும் மீட்டு கரைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். மேலும் எரிபொருளை பெற்றுக் கொண்டு வருவதாக கூறி கடலில் நீந்தி சென்ற நிலையில் காணாமல் போன சக மீனவரையும் தேடியிருக்கிறார்கள். குறித்த மீனவர் தொடர்பாக எவ்வித தகவலும் தெரியாத நிலையில் எருக்களம்பட்டி மீனவர்கள் நேற்று காலை கடலில் சடலம் ஒன்று காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து காட்டாஸ்பத்திரி மீனவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. குறித்த தகவலுக்கு அமைய காட்டாஸ்பத்திரி மீனவர்கள் அங்கு சென்று சடலத்தை மீட்டதோடு பேசாலை போலீசாருக்கு தகவல் வழங்கினார்கள். சடலமாக மீட்கப்பட்டவர் கடலில் காணாமல் போன காட்டாஸ்பதி கிராமத்தைச் சேர்ந்த 24 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்திகளும் இன்று தின முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அதே போல் இன்னும் ஒரு செய்தி, சீரற்ற காலடியால் மீன்பிடி படகுகள் விபத்து என்பதாக இன்னும் ஒரு தகவலும் வீரகேசரி பத்திரிகையிடம் கிடைக்கிறது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பில் நிலவும் கொந்தளிப்பான நிலைமை காரணமாக சிலாபம் மற்றும் நீர்கொழும்பிலிருந்து சென்ற 4 மீன்பிடி படகுகள் நேற்று தினத்தில் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றன. நேற்று முன்தின விரவு கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்படுவதற்கு முன்னர் தொழிலுக்கு சென்ற சில படகுகளை இவ்வாறு விபத்துக்குள்ளாகி இருப்பதாக கடற்றொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசாந்த் காவத்து தெரிவித்திருக்கின்றார். அதற்கமைய சிலாபத்திலிருந்து தொழிலுக்கு சென்ற 2 மீனவர்கள் இதுவரை, அதாவது நேற்று மாலை வரை, கரை திரும்பவில்லை. மேலும் நீர்கொழும்பிலிருந்து சென்ற 2 படகுகள் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் கடுபிடிகே பிரசாத் மெக்கிலன் பெர்னாண்டோ என்ற மீனவர் உயிரிழப்பதாகவும் அவரது சடலம் நேற்று கரை ஒதுங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த படகில் இருந்த மற்றைய மீனவரை தேடும் படைகள் தொடர்கின்றன. நீர்கொழும்பில் விபத்துக்குள்ளான மற்றைய படகில் இருந்த 2 மீனவர்களும் வேறொரு படகின் உதவியோடு பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக வந்திருப்பதை காலம். எனவே இப்போது கடலின் நிலைமை மோசமாக இருக்கிறது. காற்றானது மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகிறது. அடிக்கடி கடல் கொந்தளிப்பாக இருக்கிறது. காரணமாக மீனவர்கள் இதுகுறித்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அதே போல நீரேந்து பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. பல நீர்த்தேக்கங்களுடைய வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. எனவே கல்நகங்கை அண்மித்த பகுதியில் வசிக்கின்ற மக்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போல ஏனைய பகுதி மக்களும் இந்த நீரேந்து பகுதிகளில் பெய்கின்ற மழைவில் சுரவில் மிகுந்த கவனம் செலுத்தி தங்களுடைய செயற்பாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதாக வளிமண்டல திணைக்களும் அதே போல அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் ஆகிய இரு தரப்பினரும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருப்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அதே போல எல்னினோ நிலைமை குறித்தும் இன்று தினம் பத்திரிகையினுடைய செய்திகள் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் எல்னினோவால் அடுத்த 2 மாதத்திற்கு நாட்டுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படலாம் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். எல்னினோ நிலைமையின் தாக்கம் காரணமாக எதிர்வரும் 2 மாதங்களுக்கு எதிர்பாராத பாதிப்பு ஏற்படலாம் என சிரேஷ்ட பேராசிரியர் புத்தி மாரம்பே தெரிவித்திருக்கின்றார். எதிர்பாராத விதமாக வறண்ட காலநிலை அதிகரிக்கக்கூடும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உலகளாவிய இறுதியில் அசாதாரண காலநிலை நிலைமைகள் உருவாக்கும் எல்னினோ நிகழ்வுகள் இம்முறை கடுமையான ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் எனவும் பேராசிரியர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் கடந்த வருடங்களுடன் ஒப்பிடும் போது உயர் வெப்பநிலை எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காலநிலை பயிற்சிக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எல்னினோ நிலைமையால் பயிற்சிக்கு ஏற்படும் தாக்கங்களை குறைத்துக் கொள்வதற்கு விவசாய அதிகாரிகளின் ஆலோசனை கமிவாக செயற்படுவது அவசியமாகும் எனவும் பேராசிரியர் மேலும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. எனவே இப்போது எல்னினோவின் தாக்கம் உலகளவில் பரந்தளவில் இப்போது தீவிரப்படுத்தி வருகிறது. இலங்கையிலும் அதனுடைய தாக்கத்தை ஓரளவு உணரக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது இன்னும் அதிகரிப்பதற்கான சாத்தியமே காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. வறட்சி என்றால் கடுமையான வறட்சி என்று ஒரு பக்கம் செல்லும், மழை என்றால் கனமழை என்று வெள்ளப்பெருக்கு தொடர்பான விடயம் ஒரு ஆபத்தை ஏற்படுத்த வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த விடயங்கள் குறித்தும் முன்கூட்டி ஆயத்தங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலைமை குறித்தும் அந்த செய்தி முக்கியமான செய்தியாக என்றதும் பத்திரிகைகள் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். இந்த செய்திகள் இவ்வாறு இருக்க நேற்று முன்தினம் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புடன் தொடர்புடைய செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. எனவே பூஜி ஜெயசுந்தரம் மற்றும் ஹேமசரி பெர்னாண்டோ ஆகிய முன்னாள் உயர் அதிகாரிகள் இருவருக்கு இவ்வாறு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தினுடைய அந்த தாக்குதலை தடுப்பதற்கு முயற்சி மேற்கொள்ளாமல் தங்களுடைய கடமை தவறியமை ஆகிய குற்றச்சாட்டு உள்ளிட்ட 850 மேற்பட்ட குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டது. எனவே இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டதன் பின்னர் இந்த குற்றவாளிகளுக்கு தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க நீதிமன்றத்தில் அனுமதி வழங்கப்பட்டது. அதன் போது அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வருகின்றன. வீரகேசரி பத்திரிகையில் கடந்த ஜென்ம கர்மா என்னை துரத்துகிறது, மரண தண்டனைக்கு முன்னர் பூஜித் நீதிமன்றில் தெரிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தனக்கு தொடர்ச்சியாக அநீதிகளே நடந்து வருவதாக தெரிவித்த முன்னாள் போலீஸ் அதிபர் பூஜித் ஜெயசுந்தரம் தனது மத நம்பிக்கையின்படி கடந்த ஜென்மத்தில் செய்த ஏதோ ஒன்றுக்காக கர்மா தன்னை துரத்துவதாக தெரிவித்திருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து உளவு தகவல்கள் கிடைத்திருந்தும் தொடர்பான விடயங்களை கிடைத்திருந்தும் அதனை தடுக்க தவறியதூடாக 268 பேரின் கொலைக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டுக்காக முன்னாள் போலீஸ் அதிபர் பூஜித் ஜெயசுந்தரம் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் எம்எஸ்ரி பெர்னாண்டோ ஆகியோருக்கும் நேற்று முன்தினம் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. பூஜித் ஜெயசுந்தரம் குற்றவாளியாக காணப்பட்ட பின்னர் தண்டனை கோவையின் தண்டனை சட்டக்கோவையின் 296வது அத்தியாயத்தின் கீழான குற்றச்சாட்டுக்கு மரண தண்டனையை விதிக்க முன்னர் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் 280வது அத்தியாயத்தின் பிரகாரம் உங்களுக்கு ஏன் மரண தண்டனை விதிக்க கூடாது என தலைமை நீதிபதி வினவினார். அதன்படி திறந்த நீதிமன்றில் பூஜித் தனது கருத்தை முன்வைத்தார். கடம் நீதிபதி அவர்களே, நான் எந்த படுகொலையையும் ஒருபோதும் செய்ததில்லை. இந்த சம்பவத்தில் ஆரம்பத்திலிருந்து எனக்கு அநீதி இழைக்கப்பட்டதும் தேசிய பாதுகாப்பு துறையில் எனக்கு பொறுப்பு உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கின்றேன். எனினும் ஏனையவர்களை விடுவித்திருக்கிறார்கள். எல்லா பக்கங்களிலும் இருந்து நான் மிகவும் அழுத்தத்துக்குள்ளாகி இருக்கின்றேன். இந்த சம்பவத்தின் பின்னர் பல்வேறு வழக்குகள் ஊடாக இன்று வரை பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றேன். நாட்டின் போலீஸ் பாதிபராக இருந்த எனக்கும் இப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தியது எந்த தூரம் மனிதாபிமானது என ஆராய்ந்து பாருங்கள். என்னை கருணையோடும் அனுதாபத்தோடும் பாருங்கள் நீதிபதி அவர்களே. வேண்டுமென்றே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அநீதி இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கடமை செய்ததில்லை. எனக்கு வேறொன்றும் சொல்வதற்கு இல்லை என தெரிவித்தார். அதன் பின்னர் அவருக்கான மரண தண்டனை தீர்ப்பை நீதிபதி பிரியந்த் லேனகே வாசித்திருந்தார். அதேபோல இன்னும் ஒரு குற்றவாளியான முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் எம்எஸ்ரீ பெர்னாண்டோ அவர்களுக்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதன்போது அவர் தெரிவித்த கருத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையில், சட்டமாதிபர் பாதுகாக்கும் நிலந்த மைத்திரி சதிகாரர்கள் மரண தண்டனைக்கு முன்னர் ஹேமசரி நீதிமன்றில் சுட்டிக்காட்டு என்பதாக மற்றும் ஒரு தகவலும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வந்திருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சதியின் இறுதி பலன்தான் உங்களுடைய இந்த தீர்ப்பும். இந்த தீர்ப்பினால் மகிழ்ச்சியடையும் இரண்டு பேர் இருக்கிறார்கள். அவர்கள்தான் சட்டமாதிபர் திணைக்களம் ஆரம்பத்திலிருந்தே பாதுகாத்து வந்த என்று அவர் சிலருடைய பெயர்களை இங்கு குறிப்பிட்டிருந்தார். எனவே அவர் தெரிவித்த அந்த கருத்தும் இங்கே முக்கியமாக இருப்பதை காணவில்லை. சட்டமாதிபதி திணைக்களம் பாதுகாத்து வந்த நிரந்தர ஜாயவர்தனமும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் ஆவர் என முன்னாள் பாதுகாப்பின் செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ திறந்த நீதிமன்றில் தெரிவித்திருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து உலக தகவல் கிடைத்திருந்தும் அதனை தடுக்க தவறிந்த ஊடாக 268 பேரின் படுகொலைக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டுக்காக முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜி ஜெயசுந்தரம் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலர் எம்எஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு நேற்று முன்தினம் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. எனவே எம்எஸ்ரீ பெர்னாண்டோ குற்றவாளியாக காணப்பட்ட பின்னர் தண்டனை சட்டக்கோவையில் 296வது அத்தியாயத்தின் கீழான குற்றச்சாட்டுகளுக்கு மரண தண்டனை விதிக்க முன்னர் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் 280வது அத்தியாயத்தின் பிரகாரம் உங்களுக்கு ஏன் மரண தண்டனை விதிக்க கூடாது என தலைமை நீதிபதி வினவினார். இதன்போது திறந்த நீதிமன்றில் விடயங்களை முன்வைத்த ஹேமசிறி பெர்னாண்டோ, தலைமை நீதிபதி முன்வைத்த விடயங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீதிபதி அவர்களே, பாதுகாப்பு செயலாளர் என்று ஒரு பதவி இல்லை, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் என்னும் பதவியே உள்ளது. நான் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பதவியிலேயே கடமையாற்றினேன். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் என்பதும் ஏனைய அமைச்சுகளின் செயலாளர் பதவியை ஒத்ததே. வேறு விசேட அதிகாரங்கள் எதுவும் இல்லை. அமைச்சின் ஆலோசனைகளுக்கு அமைய செயற்படவே என்னால் முடியும். சம்பவம் நடந்தபோது பாதுகாப்பு அமைச்சராக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை கடமையாற்றிய நிலையில் அவர் வெளிநாடு சென்றிருந்தார். பதில் அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கவில்லை. அமைச்சர் இல்லாத போது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரின் நடவடிக்கைகள் செயலிழக்கும். அரச உளவு சேவையின் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தன முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவோடு மிக நெருக்கமாக இருந்தார். நான் அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்ட போதும் ஜனாதிபதியிடம் உளவு தகவல்கள் தொடர்பில் எவ்வாறு கடமையாற்றுவது என கேட்டேன். அப்போது உளவு தகவல்கள் எனக்கு நிலந்து தருவார், நீங்கள் நிர்வாக நடவடிக்கைகளை பார்த்துக் கொள்ளுங்கள் என ஜனாதிபதி கூறினார். அதன்படி நான் அமைச்சின் நிர்வாக நடவடிக்கைகளையே கையாண்டேன். 4 வருடங்களாக உளவு தகவல்களை ஜனாதிபதிக்கு அளித்தவர் நிலந்த ஜெயவர்தன. தாக்குதலுக்கு முன்னைய தினம் வரை நிலந்த ஜெயவர்தனிடமிருந்து எனக்கு எந்த ஆவணமும் அது சார்ந்து கிடைக்கவில்லை. வாட்ஸ்அப் தகவல் ஒன்று மட்டும் தாக்குதலுக்கு முதல் தினம் கிடைத்ததும் April 9 உளவு தகவல் பகுப்பாய்வு கூட்டம் இருந்தது. அதில் முதலில் விடயங்களை முன்வைப்பவர் அரச உளவு சேவை பணிப்பாளர். அன்றைய தினம் நடந்த கூட்டத்தில் நிலந்த ஜெயவர்தன் இந்த தாக்குதல் குறித்து எந்த தகவலையும் முன்வைக்கவில்லை. அப்படி முன்வைத்திருந்தால் அங்கு ராணுவ கடற்படை உளவு பிரிவினர் இருந்தனர், அவர்கள் ஊடாக தகவல்களை பெற்றிருக்கலாம். April 16 காத்தான்குடி வெடிப்பு சம்பவம் தொடர்பில் நிலந்த ஜெயவர்தன் எனக்கு சில புகைப்படங்களை அனுப்பியிருந்தார். April 16 தான் ஜனாதிபதி நாட்டிலிருந்து சென்றார். அதுவரை இந்த தகவலை அவரிடம் சொல்ல போதுமான அவகாசம் இருந்தது. எனினும் அவர் அதனை வேண்டுமென்றே மறைத்தார். இந்த தகவல்களை 7 தடவைகள் மறைக்க அவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். உளவு சேவை பிரதானி இவ்வாறு நடந்து கொண்டால் அதன் பொறுப்பை நான் எப்படி ஏற்க முடியும்? முன்னாள் சட்டமாதிபர் இந்த தாக்குதல்களின் பின்னணியில் ஒரு பாரிய சதி இருப்பதாக கூறியிருந்தார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து அந்த சதியின் இறுதி பலன்தான் உங்களுடைய இந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பினால் மகிழ்ச்சியடையும் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்கள்தான் சட்டமாதிபர் திணைக்களம் ஆரம்பத்திலிருந்தே பாதுகாத்து வந்த நிலந்த ஜெயவர்தனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் ஆவர். நிலந்த ஜெயவர்தன தான் இந்த தாக்குதலின் பிரதான சதிகாரர். தாக்குதல் நடந்ததும் நீதியரசர் மலால்கோடு தலைமையிலான குழு விசாரணை செய்தது. அதில் இளந்த ஜாபரதன கொடுத்த வாக்குமூலத்தை வைத்து 14 பேரை கைது செய்ய சட்டமாதிபர் பதில் போலீஸ் மாதிபருக்கு கூறியிருந்தார். ஆனால் பதில் போலீஸ் மாதிபரதனை அப்போதைய ஜனாதிபதியிடம் எடுத்துச் சென்று இந்த 14 பேரையும் கைது செய்தால் தனக்கு போலீஸ் திணைக்களத்தை கொண்டு செல்வதில் சிக்கல் ஏற்படும் என குறிப்பிட்டிருக்கின்றார். அப்போது 14 பேரை கைது செய்ய சொல்லிய கூறியது யார் என்று கேட்டு ஹேமசரிவின் பூஜ்யத்தை மட்டும் கைது செய்ய உத்தரவிட்டிருக்கிறார். இது எந்த வகையில் நியாயமானது என்பதாகவும் நேற்று முன்தினம் ஹேமசரி பெர்னாண்டோ நீதிமன்றில் தன்னுடைய அந்த தீர்ப்புக்கு முன்னரான தனக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பின் போது தெரிவித்த கருத்துக்கள் தான் அவையாக இருக்கின்றன. எனவே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு அவர்கள் இப்போது சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளும் தொடர்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக இவ்வாறு இருக்க பூஜித் ஜெயசுந்தர மேன்முறையீடு செய்யப்போவதான தகவல் வந்திருக்கிறது. அதுகுறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

மற்றும் வசந்தம் மெஃபெமின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கிறோம். அந்த வகையில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்து நீதிமன்ற தீர்ப்பு குறித்தான விடயங்களும் பத்திரிகையில் முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அந்த வகையில் பூஜித் ஜாயசுந்தர தன்னுடைய தண்டனைக்கு எதிராக தற்போது மேன்முறை தீர்ப்புக்கு எதிராக மேன்முறை செய்யப்போவதாக அறிவித்திருக்கிறார். இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது, பூஜித்தவின் மரண தண்டனை தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கு மூவரடங்கிய சிறப்பு மேல் நீதிமன்றம் வழங்கிய மரண தண்டனை தீர்ப்புக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்வோம் என அவர் சட்டத்தரணி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக ரோஹான் டெய்வில் அவர் சட்டத்தரணி தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட வெள்ளிக்கடை சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தரவை சந்தித்த பின்னர் ஊடகங்கள் கருத்துக்கள் முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். சிறையில் உள்ள முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தரவை சந்தித்து மரண தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்வது குறித்து கலந்துரையாடினேன். மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட மரண தண்டனை தீர்ப்புக்கு எதிராக எதிர்வரும் வாரம் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்வோம். தண்டனை தீர்ப்பு அறிவிக்கப்பட்டு 20 நாட்களுக்கு மேன்முறையீடு செய்ய வேண்டும். அதற்கமைய தற்போது வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பில் எமது சேவை பிரிவினருக்கு திருப்தி இல்லை, ஆகவே அந்த தீர்ப்புக்கு எதிராக சட்டத்தின் பிரகாரம் மேன்முறையீடு செய்வோம் என்பதாக முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தரனுடைய சட்டத்தரணி அவரை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்தாக அந்த செய்திகளும் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலர் அஜித் மது பண்டார கருத்தொன்றை முன்வைத்திருக்கிறார். இன்றைய தினம் தொடர்பான செய்தி வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் முறுத்த வேண்டும், பாதிக்கப்பட்ட தரப்பில் நாங்களும் இருக்கின்றோம், ஐக்கிய மக்கள் சக்தி செயலாளர் ரஞ்சித் மது பண்டார கூறுகிறார் என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் பார்க்கலாம். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறிய அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ள போதிலும் இத்தாக்குதலை திட்டமிட்டவர்கள், நிதியுதவி செய்தவர்கள் மற்றும் இதன் பின்னில் இருந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இன்னும் தண்டிக்கப்படவில்லை என்பதாகத்தான் ரஞ்சித் மது பண்டார் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கள். அனைவரும் சட்டத்தில் நிறுத்தப்பட வேண்டும். இத்தாக்குதலால் இரு பாராளுமன்ற தேர்தல்களில் வாக்கு வங்கியை இழந்து அரசியல் ரீதியாக மிக பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மது பண்டார தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் நியமிக்கப்பட்ட விசாரணை ஆணைக்குழுக்களின் அறிக்கைகளில் இத்தாக்குதலுக்கு ஜேபி கட்சியுடன் தொடர்புடைய வேட்பாளர் ஒருவரும் நிதியுதவி செய்துள்ளமை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்பினும் தாக்குதலுக்கு நிதியுதவி செய்த இப்ராஹிம் உள்ளிட்ட முக்கிய குற்றவாளிகள் மற்றும் இதன் பின்னணியில் இருந்து பயனடைந்தவர்கள் மீது ஏன் இதுவரை முழுமையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதாக ரஞ்சித் மது பண்டார கேள்வி எழுப்பியிருக்கிறார். இத்தாக்குதலில் கத்தோலிக்க மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டார்கள், முஸ்லீம் மக்கள் சந்தேக கண்கொண்டு பார்க்கப்பட்டார்கள். அதேபோல் 2019 மற்றும் 2024 ஆகிய இரு ஜனாதிபதி தேர்தல்களிலும் தேசிய பாதுகாப்பு என்ற விவகாரத்தை மையப்படுத்தி எங்களின் வாக்குகள் பெருமளவில் கையளவி சென்றதால் அரசியல் ரீதியாக

இன்னும் முழுமையாக தண்டிக்கப்படவில்லை என்பதாகவும் ரஞ்சித் மது பண்டாரு நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். இதற்கு நாங்கள் பொறுப்பல்ல, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தான் அதுக்காக சொந்தான் அதனுடைய பதவி இருந்தது, எனவே எங்களுக்கும் அதுக்கும் எந்த தொடர்பு இல்லை, அது எங்களை குற்றஞ்சாட்ட முடியாது என்பதாகத்தான் ரஞ்சித் மது பண்டாரு இந்த கருத்தை முன்வைத்திருப்பதாக இந்த செய்தி தொடர்கிறது. அடுத்து முன்னாள் நிதியமைச்சர் அதே போல வெளிவிவகார அமைச்சராக இருந்த அலி சப்ரி அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து என்பதும் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்தியாக வருகிறது. உணர்ச்சி பூர்வமான வழக்குகளில் குற்றவியல் சட்ட விதிகளின்படி செயற்பட வேண்டும், நிரூபிக்கப்பட்ட குற்றத்துக்கு ஏற்புடையதாகவே தண்டனை அமைய வேண்டும், ஜனாதிபதி திறனி அலி சப்ரி என்பதாக வீரகேசரி பத்திரிகை தள்ளப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களின் பாரதூரத்தன்மையானது குற்றவியல் நீதியின் அடிப்படை விதிகளை நீர்த்துப்போக செய்துவிடக் கூடாது, இவ்வகாரத்தில் பொறுப்பு குரல் இன்றியமையாதது, ஆனால் தண்டனை என்பது நிரூபிக்கப்பட்ட குற்றத்துக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும், மிகுந்த உணர்ச்சி பூர்வமான சூழ்நிலையை கொண்ட வழக்குகளில் தான் நீதிமன்றங்கள் அச்சமோ தயக்கமோ இன்றி குற்றவியல் சட்ட விதிகளின்படி செயற்படுவதில் உறுதியாக இருக்க வேண்டும் என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி அலி சப்ரி வலியுறுத்தியிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் குறித்த உளவு தகவல் கிடைத்திருந்தும் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் அதனை தடுக்க தவறின் ஊடாக 268 பேரின் கொலைக்கு உடனடியாக இருந்த குற்றச்சாட்டுக்காக முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜி ஜாயசுந்தர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சருடைய முன்னாள் செயலாளர் எம் எஸ் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து அலி சப்ரி அவர் உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் செய்திருக்கும் பதிவில் இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல் தொடர்பான செய்தியாக இருப்பதை காலம், குறிப்பாக இந்த நீதிமன்ற விசாரணைகள் தொடர்பான விவகாரம் ஒருபுறம் இருக்க, நீதிபதிகளுடைய வயதிலை அதிகரிப்பு தொடர்பான விவகாரங்களும் இன்னும் ஒரு பேசுபொருளாக சமூகத்தில் மாறியிருக்கிறது. இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் ஜனாதிபதிக்கு தெரிவித்த ஒரு கருத்து இன்றைய பத்திரிகையினுடைய முக்கிய செய்தியாக வருகிறது. வீரகேசரி இரண்டாம் பக்கத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, நீதிபதிகள் விவகாரத்துக்கு மக்களிடம் செல்லுங்கள், மனோ கணேசன் கோரிக்கை, அனுரவுக்கு அக்னி பரீட்சை என்கிறார் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. நீதி, பொறுப்பு குரல் மற்றும் ஜனநாயக ஆட்சியை தமது அரசியல் அடையாளமாக கொண்டு வளர்ந்த மக்கள் விடுதலை முன்னணி தனது பெயரை காக்க விரும்பினால் மக்கள் முன் போக வேண்டும், இது இனி நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை பற்றிய விவாதம் அல்ல, இது நீதித்துறையின் சுயாதீனம், சட்டத்தின் ஆட்சி என்பன பற்றிய விவாதமாகும், இந்த விவகாரத்தில் அரசாங்கத்துக்கு ஆதரவு அளிப்பவர்கள் பற்றியும் மௌனமாகவர்கள் பற்றியும் வரலாறு தீர்ப்பளிக்கும், இந்த விவகாரம் தொடர்பில் பொதுஜன வாக்கெடுப்புக்கு போவோம், நண்பர் அனுரகுமாரவுக்கு இது வரலாற்று திருப்புமுனை, ஒரு அக்னி பரீட்சையாகும் என்று தமிழ் போக்குடைய தலைவரும் பாராளுமன்றமான மனோ கணேசன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானம் குறித்தும் கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலிருந்து, இந்த நீதிபதிகளுடைய ஓய்வு வயதிலை தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி ஒரு செய்தியும் வெளியாகிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலை அதிகரிப்பும் எந்த தீர்மானமும் கட்சி ரீதியாக எடுக்கப்படவில்லை, லால் விஜயநாயக்க தெரிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலையை 2 வருடங்களால் அதிகரிப்பது தொடர்பில் கட்சி ரீதியாக எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை, எவ்வாறாயினும் குறித்த செயற்பாடானது நிறைவேற்று அதிகாரத்துக்கு நீதித்துறையை அடிப்பணியை செய்யும் முயற்சியாகும், அதற்கு இடமளிக்க முடியாது என்று தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இன்றைய பத்திரிகையில் முக்கியமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது குறித்த செய்திகளும் இங்கே முக்கியமாக இருப்பதை காணலாம். முன்னாள் தேசிய மக்கள் சக்தியினுடைய சிரேஷ்ட உறுப்பினரும் அதே போல சிரேஷ்ட சட்டத்தரணியுமான லால் விஜயநாயக் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதில்லை அதிகரிப்பு மற்றும் தேசிய மக்கள் சக்திக்குள் இருந்தவாறே அச்செயற்பாட்டுக்கு எதிரான நிலைப்பாடு அடுத்தகட்ட செயற்பாடுகள் தொடர்பில் கேள்வி எழுப்பிய போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, இன்று தினம் லங்கா தீப பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். நீதிபதிகளுடைய வயதில் தொடர்பான விடயத்தை அடிப்படையாக வைத்து இன்று தினம் லங்கா தீப பத்திரிகையில் மற்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கிறது. வினிசுரு விஷ்ராம வயசு சங்சோதன பணத்தை லபன சத்தியை கெசட் கராய் என்பதாக லங்காதி பத்திரிகை தலைப்பெற்றுவது காலம். எனவே நீதிபதிகளுடைய ஓய்வு வயது தொடர்பான திருத்த சட்டம் மூலம் அடுத்த வாரம் வர்த்தமானியில் வெளியிடப்பட போவதாக தெரிவிக்கப்படுகிறது. மகாஅதிகரண வினிசுறு பதவி தாயாக், அபியாச்சன அதிகரண வினிசுறு பதவி பாக் அழுத்தின் என்பதாகவும் அந்த செய்திக்கு தலைவர்படுகிறது. எனவே மேல் நீதிபதிகள் எண்ணிக்கையை இன்னும் 10 பேரால் அதிகரிக்கப்படவிருக்கிறது. அதே போல மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதி எண்ணிக்கையை மேலும் 5 அதிகரிப்பதற்கான திருத்தங்களுடன்களாக, வயதிலை தொடர்பான திருத்தங்களுடன்களாக இந்த சட்டம் மூலம் வரவிருக்கிறது. எனவே சட்டம் மூலம்

0: அடுத்த வாரம் அமைச்சரவை அனுமதி கிடைத்த நிலையில் அடுத்த வாரம் அது வர்த்தமானியாக வெளியிடப்படும் என்று பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வடகல் அவர்கள் தெரிவித்த விடயத்தை மேற்கோள் காட்டி இன்றைய லங்காதீப் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த செய்திகள் ஒருபுறம் இருக்க இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை வந்திருக்கின்ற மற்றொரு முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் பார்க்கலாம். குமாரபுரம் படுகொலை தொடர்பான வழக்கை மீள் விசாரணை செய்யவும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு என்பது வீரகேசரி பத்திரிகையின் மற்றும் ஒரு செய்தி. திருகோணமலை குமாரபுரம் பகுதியில் 24 பொதுமக்கள் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கை மீண்டும் ஆரம்பத்திலிருந்து விசாரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேன்முறை நீதிமன்றத்தின் நீதிபதிகளான அமல் ரணராஜ மற்றும் சுமுது பிரேமச்சந்திர ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று முன்தினம் இதற்கான உத்தரவை பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் சட்டமா அதிபர் சார்பில் மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் சுதர்சன் ரெட்டி சில்வா இந்த முன்வைத்த வாதங்களை ஏற்றுக்கொண்டு 10 வருடங்களின் பின்னர் மீள வழக்கை விசாரிக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட முன்னாள் ராணுவத்தினர் 6 விடுதலை செய்யப்பட்டமைக்கு எதிராக சட்டமா அதிபரால் மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு ஒன்று 2016 தாக்கல் செய்யப்பட்டது. அனுராதபுரம் மேல் நீதிமன்றில் ஜூரிக்கல் சபை முன்னிலையில் வழங்கப்பட்ட தீர்ப்பானது தவறானது என குறிப்பிட்டு விடுதலை செய்யப்பட்ட 6 ராணுவ வீரர்களையும் குற்றவாளிகளாக அறிவிக்குமாறு கோரியே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. சட்டமா அதிபர் சார்பில் அப்போது சிரேச அரசு சட்டவாதி தற்போதைய மேலதிக சுட்டர் ஜெனரல் சுதர்சன் ரெட்டி சில்வா இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். 1996 இடம்பெற்ற சம்பவத்தால் சம்பவம் தொடர்பான வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 6 விடுவித்து அனுராதபுரம் மேல் நீதிமன்றம் கடந்த 2016 ஜூலை மாதம் தீர்ப்பளித்தது. இந்நிலையில் இதற்கு எதிராக சட்டமாதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் இந்த தீர்ப்பு சட்டத்துக்கு முரணானது என கூறப்பட்டிருக்கிறது. பிரதிவாதிகளால் குறித்த குற்றச்சாட்டு நியாயமாக சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்ட நிலையில் குறித்த 6 விடுவித்தமை மூலம் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு பாரிய அநீதி இழக்கப்பட்டதாக அதில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டது. விடயங்களை ஆராய்ந்த நீதிமன்றம் இந்த வழக்கை மீள விசாரிக்க உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். 20 வருடங்களுக்கு முன்னர் யுத்த காலத்தில் அதாவது 1996 2011 அன்று இரவு இடம்பெற்ற இந்த படுகொலை சம்பவத்தில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 26 பேர் ராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 39 பேர் காயமடைந்த சம்பவம் இங்கு முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே மதுபோதையில் கிராமத்துக்குள் நுழைந்த ராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட மற்றும் காயமடைந்தவர்கள் அந்த கிராமத்தை சேர்ந்த தமிழர்கள். எனவே இந்த படுகொலை வழக்கில் தெய்யத்தகண்டி முகாமில் தெய்யத்த ராணுவ முகாமில் சேவிருந்த 6 ராணுவ வீரர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுமே இங்கே குறிப்பிடத்தக்க விடயம். எனவே இந்த வழக்கு 10 வருடங்களுக்கு முன்னர் இந்த ராணுவ வீரர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். எனவே மீண்டும் இந்த வழக்கை விசாரணை செய்ய இப்போது மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தி வீரகேசரி பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற மற்றும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்க தயாராக இருக்கின்றோம். 600 மில்லியன் சொத்துக்களை மேவின் ஈட்டியது எவ்வாறு வழக்கில் விளக்கம் கோரப்படுகிறது என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. தொழிலாளர் மற்றும் பொதுமக்கள் தொடர்பு முன்னாள் அமைச்சரான மேவின் சில்வா தொடர்பான விளக்கம் அளிக்கப்படாத சொத்துக்கள் வழக்கில் 600 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான மதிப்புடைய சொத்துக்கள் மற்றும் நிதி பரிவர்த்தனைகள் குறித்தும் நீதிமன்றில் தகவல்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் 2010 மார்ச் 31 முதல் 2012 மார்ச் 31 வரை அமைச்சராக பணிபுரிந்த காலப்பகுதியில் விளக்கம் அளிக்க இயலாத வகையில் சொத்துக்கள் மற்றும் நிதி முதலீடுகளில் ஈடுபட்டதாக லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான விசாரணை முன்னெடுக்கின்ற ஆணைக்குழு இவ்வாறு இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த விடயங்களை அடிப்படையாக வைத்துதான் இந்த ஆணைக்குழு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. இது தொடர்பாக வழக்கில் 600 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான மதிப்புடைய சொத்துக்கள் மற்றும் நிதி பரிவர்த்தனைகள் குறித்தும் நீதிமன்றில் தகவல் முன்வைக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக 2010 மார்ச் 31 முதல் 2012 மார்ச் 31 வரை ஒரு வங்கியில் 182 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக நிலையான வைப்புகள் கொழும்பு மற்றும் ராஜகிரி உள்ளிட்ட பகுதிகளில் பெறப்பட்டதாக கூறப்படும் விலை உயர்ந்த காணிகள் மற்றும் சொத்துக்கள் குறித்து 2 வாங்கப்பட்டதாகவும் மேலும் 7 வாகனங்கள் காப்புறுதிகள் மற்றும் பல்வேறு வங்கிக் கணக்குகள் குடும்ப உறுப்பினர்களோடு தொடர்புடைய நிதி பரிவர்த்தனைகள் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை குற்றப்பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காலப்பகுதியில் சுமார் 400 85 மில்லியன் ரூபாய் அளவிலான விளக்கம் அளிக்கப்படாத சொத்துக்கள் மற்றும் பணம் எவ்வாறு சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை நிரூபிப்பதற்கு வழக்கு தொடுத்துள்ள தரப்பு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் அந்த செய்தியும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காலம் மேவினுக்கு 600 மில்லியன் சொத்துக்கள் எப்படி இந்த காலப்பகுதியில் சேர்ந்தது என்பதை விளக்கம் அளிக்குமாறுதான் இப்போது நீதிமன்றம் கோரியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து மற்றொரு செய்தி, இன்றைய பத்திரிகையுடைய இருக்கின்ற முக்கியமான செய்தி, வீரகேசரி பத்திரிகையில் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஜனாதிபதி எதிர்க்கட்சி தலைவரை நாளை சந்திக்கும் தமிழ் பேசும் கட்சிகள், புதிய அரசியலமைப்பு, மாகாண சபை தேர்தல், காணி விடுவிப்பு குறித்தும் விரிவாக பேசப்படும் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களின் நலன்களை முன்னிறுத்தி ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான தமது தீர்மானத்தை கடந்த மாத தொடக்கத்தில் அறிவித்த 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் நாளைய தினம் 3 தேதி ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவையும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவையும் சந்தித்து தனித்தனியாக அவர்கள் கலந்துரையாடியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழரசு கட்சி, இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உள்ளிட்ட இந்த கட்சிகள் தான் இவ்வாறு சென்று ஜனாதிபதியும் எதிர்க்கட்சி தலைவரையும் சந்தித்து அவர்கள் கலந்துரையாடப் போவதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி, இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் செய்தி, இந்திய வெளியுறவு செயலாளரை தமிழ் பேசும் கட்சிகள் சந்திக்கும் ஹக்கீம் எம்பி தகவல் என்பதாக இன்னும் ஒரு தகவல் வருகிறது. இலங்கைக்கு வருகை தரவுள்ள இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரியை சந்திப்பதற்கு கூட்டிணைந்துள்ள 6 தமிழ் பேசும் கட்சிகள் மத்தியில் உடன்பாடு கண்டிருக்கின்றோம். அவ்வாறே தமிழக முதல்வர் விஜய் உட்பட அரசியல் தலைவர்களை சந்திப்பதற்கான நோக்கமும் இருக்கிறது. அதுவும் விரைவில் நடக்கும் என்று திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவ் ஹக்கீம் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல், இன்றைய வீரகேசி 2 பாகத்தில் இன்று நாடு திரும்புகிறார் ரணில், அவசர கூட்டத்துக்கு அழைப்பு என்பதாக ஒரு செய்தியும் இடம்பெறுகிறது. பூட்டான் நாட்டுக்கான விஜயத்தை நிறைவு செய்து கொண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று ஞாயிற்றுக்கிழமை இலங்கை திரும்புகிறார். நாடு திரும்பியவுடன் தற்போதைய நாட்டின் அரசியல் சூழல் மற்றும் முக்கிய பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக கூட்டு எதிர்க்கட்சியின் தலைவர்களுக்கு, ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய உறுப்பினர்களுக்கும் அவர் அவசர அழைப்பு விடுத்திருப்பதாகவும் அந்த செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அடுத்து இன்றைய தமிழன் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். வன்னி காணிகள் விரைவில் விடுவிப்பு, பாதுகாப்பு பிரதி அமைச்சர் உத்தரவாதம் என்பதாக தமிழன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வட்டுவாகல், கேப்பாப்பிளவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்தின் சில பகுதிகளில் காணிகளை விரைவில் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர் தெரிவித்திருக்கின்றார். முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் ராணுவ பயன்பாட்டில் உள்ள இந்த காணிகளை சிவில் நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விடுவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பாக விசேட கலந்துரையாடல் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது. இதன் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, இன்றைய தினகரன் பத்திரிகையிலிருந்து அதுகுறித்து நாங்கள் பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையில் இவ்வாறு வருகிறது. திருகோணமலையை இந்திய பெருங்கடல் சக்திவள மையமாக மாற்ற அரசு திட்டம், மூலோபாய தாங்கிகளின் சீரமைப்புக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆர்வம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது காணலாம். திருகோணமலையை இந்திய பெருங்கடலில் ஒரு பிராந்திய எரிபொருள் சேமிப்பு, வர்த்தகம் மற்றும் கப்பல்களுக்கு எரிபொருள் நிரப்பும் மையமாக மாற்றுவதற்கான பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள சக்திவள உட்கட்டம் முதலீடு வாய்ப்பில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆர்வம் காட்டியிருப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டமைப்பினுடைய முகாமையாளர் கலாநிதி மயூர் நெத்திக்குமாரகே தினகரன் வாரமஞ்சிற்கு தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். குறிப்பாக 29 எண்ணெய் தாங்கிகளை புனரமைத்து வர்த்தக ரீதியாக இயக்குவதை அடிப்படையாக கொண்டு இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட போவதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்றைய பத்திரிகைகள் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய லங்கா தீப பத்திரிகையில் வந்திருக்கின்ற முக்கியமான செய்தி ஒன்று, மோட்டார் சைக்கிள் செலுத்துகின்றவர்களுக்கான முக்கியமான தகவல் இது. பிரமத்தியட்ட நெத்தி ஹெல்மெட் பேட் நீத்திய ததின்மை பாரிபோய் கட்டைத்து வெளிவந்த அதிகாரி என்பதாக இன்று தினம் லங்காதி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை காணலாம். எனவே தரமற்ற தலைக்கவசங்களை இனி பயன்படுத்த முடியாது, எனவே கடுமையாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதாக பாவனையாளர் அலுவலக அதிகார சபை அறிவித்திருக்கின்றது. அந்த வகையில் SLS தரச்சான்றிதழ் இல்லாத அல்லது அந்த ஸ்டிக்கர் இல்லாத எந்த ஒரு தலைக்கவசத்தையும் மோட்டார் சைக்கிள் செலுத்தினர்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட போவதாகவும் அவர்கள் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதற்கான அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் இந்த விடயத்தை கூறியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த SLS இந்த இலச்சினை இல்லாமல் இந்த ஹெல்மெட் தயாரிப்பு, அதே போல அதனை விற்பனை செய்தல், அதனை விநியோகித்தல், களஞ்சியப்படுத்தல், காட்சிப்படுத்தல் உள்ளிட்ட விடயங்கள் சட்டவிரோத செயல் என்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே 2015 ஏழாம் மாதம் 11 தேதி கொண்டுவரப்பட்ட 1923 ஆண்டு 65 இலக்க இந்த கட்டளை கமையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட போவதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே மோட்டார் சைக்கிளுக்கான ஹெல்மெட் தயாரிக்கும் போதும் SLS 517 என்ற தரத்துக்கமைய அவை தயாரிக்கப்பட வேண்டும். வெளிநாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்டாலும் இந்த தரத்துக்கமைய அவை கொண்டுவரப்பட வேண்டும். எனவே அவ்வாறு இல்லாவிட்டால் அந்த ஹெல்மெட்களை பயன்படுத்த தடை விதிக்கப்படும். அவ்வாறு இருக்கையில் இப்போது இந்த SLS தர லட்சணை இல்லாத 433 அதிகமான ஹெல்மெட்கள் தலைக்கவசங்கள் கையகப்படுத்தப்பட்டிருப்பதாக பாவனையால் அலுவலக அதிகார சபை தெரிவிக்கின்றது. அதே போல இந்த SLS தரச்சான்றிதழ் வழங்குவதற்கான அனுமதி பத்திரத்தை புதுப்பிக்காதவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் இவ்வாறான தரச்சான்றிதழை புதுப்பிக்காத வகையில் காணப்பட்ட 3520 ஹெல்மெட்டுகள் விற்பனைக்காக தொழிற்சாலைகள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவைக்கும் இப்போது தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. 2026 ஆண்டு ஆரம்பத்திலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட 151 சுற்றுவளைப்புகளில் 4038 அதிகமான ஹெல்மெட்டுகளை தாங்கள் கைப்பற்றியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். SLS தரச்சான்றிதழ் SLS 517 தரச்சான்றிதழ் இல்லாத எந்த ஹெல்மெட்டுகளையும் நீங்கள் இனி பயன்படுத்த முடியாது என்பதாகத்தான் பாவனை அலுவலக அதிகார சபை தெரிவிக்கிறது. பயன்படுத்துவது மாத்திரமல்ல, அதனை விற்பனை செய்வது, அதனை உற்பத்தி செய்வது, அதனை களஞ்சியப்படுத்துவது, அதனை விளம்பரப்படுத்துவது, எனவே அதனை விற்பனை செய்வது சகல் நடவடிக்கைகளுக்கும் தடை விதிக்கப்படுவதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அதே போல இன்றைய மௌபிய பத்திரிகையிலும் மேலும் பல செய்திகள் முதற்பக்க செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அழுத்தின் ஆ மெட்ரோ பஸ் கொழம்பு நவ மார்க்க பகக்கட்ட என்பதாக இன்றைய மாவோய பத்திரிகையில் மற்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருப்பதை காலம். இனி புதிதாக நாட்டுக்கு 104 மெட்ரோ பஸ்கள் மெட்ரோ நிறுவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மெட்ரோ பஸ்களை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் இலங்கையினுடைய கொழும்பினுடைய 5 வீதிகளில் அதனை போக்குவரத்து ஈடுபடுத்த போக்குவரத்து அமைச்சு நடவடிக்கை எடுத்திருப்பதாக இலங்கை போக்குவரத்து சபையினுடைய தலைவர் சஜீவ நந்தன கனகரத்ன அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக. நாட்டு மக்களுக்கு சொகுசான பயணத்தை மேற்கொள்ள வழிவகுக்கும் வகையில் அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே கொழும்பின் சில பகுதிகளில் குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கான மெட்ரோ பஸ் சேவை மேற்கொள்ளப்படுகிறது. அந்த சேவையினை மேலும் விஸ்தரிப்பதற்காக இப்போது புதிதாக மேலும் 104 மெட்ரோ பஸ்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் தான் இப்போது நாட்டில் உள்ள மேலும் 5 வீதிகள், குறிப்பாக கொழும்பில் இருக்கின்ற மிலேனியம் சிட்டியிலிருந்து கொழும்பு கோட்டை வரையான வீதி, மாகுபரிலிருந்து பத்திரமுள்ள வரையான வீதி, பானதுரிலிருந்து பொரளை வரையான வீதி, ஏக்கல பத்திரமுள்ளான வீதி, அதே போல கஸ்பேவ கொழும்பு கோட்டை ஆகிய இந்த பிரதான வீதிகளில் இந்த பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக இலங்கை போக்குவரத்து சபை, அதே போல இலங்கை போக்குவரத்து ஆணைக்குழு ஆகிய தெரிவித்த விடயங்களை மேற்கோள் காட்டி அந்த செய்தியும் முக்கியமான செய்தியாக இன்றைய பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு செய்தி இன்றைய தினம் முக்கியமான செய்தி திவைன பத்திரிகையில் கோப் பெமினிலி விசுத்துனாக் அல்லஸ் கொமிசமட்ட என்பதாக திவைன பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை காலம். எனவே பொது வர்த்தகம் தொடர்பான செயற்குழுவான கோப் குழுவூடாக விசாரிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 23 வழக்குகள் தொடர்பில் இப்போது அதனை லஞ்சோல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதற்கு முன்னர் கோப் குழுக்களில் பல விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டன, அம்பலப்படுத்தப்பட்டன, அந்த மோசடி தொடர்பான விடயங்கள் வந்தன. ஆனால் அந்த விசாரணைகளவை பார்லமெண்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அப்படியே பார்லமெண்டத்தில் கிடப்பில் இருக்கும். ஆனால் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டமூலத்தின் ஊடாக கோப் குழுவுக்கு ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான இந்த விடயங்களை விசாரணை செய்து லஞ்சோல் விசாரணை ஆணைக்குழுக்கு ஒப்படைத்து வழக்கு தொடுக்க முடியும். எனவே அந்த அடிப்படையில் தான் 23 விடயங்கள் குறித்து வழக்கு தொடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அந்த செய்தியோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை இரவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

0: நேர்கள் இப்பொழுது முதல் நேற்றைய தினம் சுட்டெழுக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக சுபதவசக் சுட்டெழுப்பு வாரமான 382வது சுட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ராசி விருச்சிகம் வெற்றி இலக்கங்கள் 14, 29, 34. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ராசி விருச்சிகம் வெற்றி இலக்கங்கள் 14, 29, 34. மொத்தபரிசாக 88,41,620 ரூபாய். அடுத்து தங்க நாணயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து கொவிசத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. சீட்டெழுப்பு வாரமான 4,508வது சீட்டெழுப்பு வாரமான கொவிசத்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 5, 22, 70, 75. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 5, 22, 70, 75. மொத்த பரிசாக 81,09,520 ரூபாய். அடுத்த சுபபரிசாக 7,45,40,251 ரூபாய் 16%. அடுத்து மகஜன சம்பத சீட்டெழுப்பு வாரமான 6,266வது சீட்டெழுப்பு வாரமான மகஜன சம்பதவுக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 0, 5, 3, 4, 6, 6. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 0, 5, 3, 4, 6, 6. மொத்த பரிசாக 2,15,42,120 ரூபாய். அடுத்த சுபபரிசும் 2,09,75,696 ரூபாய். அடுத்து தன நிதானக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. சீட்டெழுப்பு வாரமான 2,296வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 21, 45, 58, 60. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 21, 45, 58, 60. மொத்த பரிசாக 56,37,480 ரூபாய். அடுத்த சுபபரிசு 8,19,03,58 ரூபாய் 40%. அடுத்து மெகா பவருக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. சீட்டெழுப்பு வாரமான 2,614வது சீட்டெழுப்பு வாரமான மெகா பவருக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து என் பவர் சுப இலக்கம் 20, 12, 20, 54, 76. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து என் சுபர் இலக்கங்களாக 20 அறிவிக்கப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 12, 20, 54, 76. மொத்த பரிசாக 73,39,280 ரூபாய். அடுத்து மெகா சுப பரிசு 30,02,93,086 ரூபாய். அடுத்த சுப பரிசு 1 கோடி ரூபாய். அடுத்து கிராண்ட் சுப பரிசாக மோட்டார் வாகனம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஹந்த வாகனவுக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. சீட்டெழுப்பு வாரமான 1,575வது சீட்டெழுப்பு வாரமான ஹந்தஹனுக்கான வெற்றி இலக்கங்கள் ராசி தனுசு வெற்றி இலக்கங்கள் 19, 31, 48, 55. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ராசி தனுசு வெற்றி இலக்கங்கள் 19, 31, 48, 55. மொத்த பரிசாக 82,65,660 ரூபாய். அடுத்த சுப பரிசாக 31,27,337 ரூபாய் 20%. அடுத்து அத சம்பத்துக்கான வெற்றி இலக்கங்கள் சீட்டெழுப்பு வாரமான 841வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. 3, 4, 6, 6. ஆங்கில எழுத்து ஆர் மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 3, 4, 6, 6. ஆங்கில எழுத்து ஆர். மொத பரிசாக 475,77,520 ரூபாய். அடுத்து ஜேவுக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. சிற்றெழுப்பு வாரமான 534வது சிற்றெழுப்பு வாரமான ஜேவுக்கான வெற்றி இலக்கங்கள் ஏதோ ஆங்கில எழுத்து எண். வெற்றி இலக்கங்கள் 6030. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து எண். வெற்றி இலக்கங்கள் 6030. மொத பரிசாக 70,02,240 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சிற்றெழுக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
0: நேர்கள் இப்பொழுது அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை கேட்கலாம். நேற்றைய தினம் சிற்றெழுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள் இதோ. முதலாவதாக அத கோடிபதி சிற்றெழுப்பு வாரமான 2066வது சிற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. 38, 63, 65, 66 ஆங்கில எழுத்து ஜி. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 38, 63, 65, 66 ஆங்கில எழுத்து ஜி. 20,00,000 பரிசு 1, 2,00,000 பரிசு 5 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 96,57,480 ரூபாய். அடுத்து சுப பரிசாக 615,00,000 அறிவிக்கப்பட்டுள்ளது. சிற்றெழுப்புக்காக இன்று இளம் பச்சை நிற அத கோடிப்பதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்த சிற்றெழுப்பு வாரமான 4,952வது சிற்றெழுப்பு வாரமான ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி இலக்கங்கள் ராசி கன்னி. வெற்றி இலக்கங்கள் இதோ 9, 10, 45, 54. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ராசி கன்னி. வெற்றி இலக்கங்கள் 9, 10, 45, 54. சுப பரிசு ரூபாய் 89,00,000. சுப பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,60,71,520 ரூபாய். அடுத்த சுப பரிசு 93,00,000. இன்று நேர்கள் சிறில்புக்காக ஊதா நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்த சுபபோலுக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. நேற்றைய தினம் சிற்றெழுக்கப்பட்ட சுபபோலுக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. சிற்றெழுப்பு வாரமான 3,240வது சிற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து எஸ். வெற்றி இலக்கங்கள் 11, 16, 39, 42. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ ஆங்கில எழுத்து எஸ். வெற்றி இலக்கங்கள் 11, 16, 39, 42. 20,00,000 பரிசு 1, 2,00,000 பரிசு 6 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 89,30,920 ரூபாய். அடுத்த சுப பரிசு 634,00,000. சீற்றளிப்புக்காக இன்று சம்மஞ்சில் நிற சுபபோல் அச்சிடப்பட்ட லொத்தர்களை அடுத்துக் கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்த சீற்றளிப்பு வாரமான 5,401வது சிற்றெழுப்பு வாரமான சனிதாவுக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 31, 32, 49, 51. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 31, 32, 49, 51. சுப பரிசு ரூபாய் 516,00,000. சுப பரிசு வெல்லப்படவில்லை. 2,00,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 68,58,320 ரூபாய். அடுத்த சுப பரிசு 518,00,000. நேர்கள் அடுத்த சிறில்புக்காக இளம் சிவப்பு நிற சனிதாச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்த சிற்றெழுப்பு வாரமான 2,416வது சிற்றெழுப்பு வாரமான கப்ருகாவுக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ ஆங்கில எழுத்து கே. சுபரிலக்கம் 34. வெற்றி இலக்கங்களாக 5, 18, 28, 32. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்துக்கே. சுபரிலக்கம் அறிவிக்கப்பட்டது 34. வெற்றி இலக்கங்களாக 5, 18, 28, 32. 20 லட்சம் பரிசுகள் வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 8 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,30,6,560 ரூபாய். அடுத்து கப்ருகா சூப்பர் கோடி பரிசு பொதியாக 3,292 லட்சம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிற்றளிப்புக்காக அடுத்து மஞ்சள் நிற கப்ருகா சிறப்பட்ட லொத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த சிற்றளிப்பு வாரமான 974வது சிற்றளிப்பு வாரமான சுபிரி தன சம்பத் வெற்றி இலக்கங்களாக 9, 8, 2, 4, 7, 7 ஆங்கில எழுத்து பி. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 9, 8, 2, 4, 7, 7 ஆங்கில எழுத்து வி. 25 லட்சம் பரிசு 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 65,85,020 ரூபாய். அடுத்த சுபபரிசு 255 லட்சம். நேர்கள் சிறிலிப்புக்காக இன்று கபில நிற சுபிரித்தன சம்பத லோத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்த சிற்றெழுப்பு வாரமான 448வது சிற்றெழுப்பு வாரமான ஜயா சம்பத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 2, 4, 7, 7. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 2, 4, 7, 7. 250,000 பரிசு 1 வழங்கப்பட்டது. 50,000 பரிசு 28 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 64,60,280 ரூபாய். அடுத்து நேர்கள் சிறிலிப்புக்காக நீல நிற அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றே பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த சசிற்கான வெற்றி இலக்கங்கள் சிற்றெழுப்பு வாரமான 1,070வது சிற்றெழுப்பு வாரமான சசிரிக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ 21, 25, 32. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 21, 25, 32. 2 லட்சம் பரிசுகள் 11 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 40,80,720 ரூபாய். அடுத்து சுற்றெழுப்புக்காக கபில நிற சசிரி அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றே கொள்வனவு செய்து கொள்ள முடியும். நேர்களில் இப்பொழுது கேட்டது நேற்று தினம் சுற்றெழுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம்
2: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு
4: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
1: தமிழின் சுவாசம் வசந்தம் FM 102.6.

மாதம் இரண்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10:33 வரை, ராகு காலம் காலை 4:33 மணியிலிருந்து 6 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:33 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் நிம்மதி, ரிஷபம் நேர்மை, மிதுனம் ஆர்வம், கடகம் பரிசு, சிம்மம் பாராட்டு, கன்னி விருத்தி, துலாம் பயணம், விருச்சிகம் ஓய்வு, தனுசு பக்தி, மகரம் சலனம், கும்பம் கவனம், மீனம் நன்மை. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் நிம்மதி, ரிஷபம் நேர்மை, மிதுனம் ஆர்வம், கடகம் பரிசு.

வசந்தம் எஃப்எம்மின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இனிமையான ஒரு புத்தம்புதிய புதிய ஒரு காலை பொழுது மலர்ந்து கொண்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம், மலர்ந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, சந்தோஷமா உற்சாகமான சுறுசுறுப்பான ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்மோடு சந்தோஷமா உற்சாகம். அந்த நாள் முழுக்க கச்சுக்கமான பாடல்கள் வரும் கேட்டு இந்த நாள் அழகாக இனிமையாக ஆரோக்கியமாக பாதுகாப்பாக கொண்டு செல்லுங்க அப்படின்னு சொல்றோம். www.vasanthamfm.org இணைந்திருக்கலாம். சந்தோஷமான ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதே நேரத்தில் எங்க கூட யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிகழ்ச்சியில இருந்து விடைபெற போகின்றேன். குட் மார்னிங் மாவனிலிருந்து நிசா வந்திருக்கிறாங்க. அம்மன் ஃப்ரம் செங்கலடி சுரேஷ் அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் இணைந்திருக்கிறாரு. அதே போல சத்யமூர்த்தி வந்திருக்கிறாரு. குட் மார்னிங் சொல்லிட்டு கிருஷ்ணா நாவலப்பேட்டிலிருந்து வந்திருக்கிறாரு. இதமான காலை வணக்கம் பஸ்ரகுரு பாலச்சந்திரன் இணைந்து சொல்ல இருக்கிறாரு. இனிய வணக்கம் சொல்லிட்டு மதுரை சண்முக சுந்தரம் வந்திருக்கிறாங்க. அதே போல ராம் சொல்லிருக்கிறாரு. குட் மார்னிங் சொல்லிட்டு இனிய காலை நேர வணக்கம் அறிவிப்பாளர்களை சகோதரி நானும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜே எம் ரிஸ்வான் பேர்போலிலிருந்து சொல்ல இருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் அன்புக்கினி அறிவிப்பாளர் ஜி ஆர் அப்படின்னு நிகழ்ச்சியில் அனைத்தும் சிறக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யார் அப்படின்னு சொன்னா சிவசந்திரன் அடாம்பிட்டியிலிருந்து சொல்ல இருக்கிறார். ஓகே, ரொம்ப நன்றி. அன்பான காலை வணக்கம் சகோதரி நானும் விலன் கள்ள தோட்டத்திலிருந்து நிமல் குமார் நிகழ்ச்சி எங்களை இணைத்துக் கொள்ளுங்க. கட்டாயம் உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். இனிய காலை வணக்கம் சகோதரி புவனேஸ்வரன் வந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, இனிய காலை வணக்கம். நவீன் ஃப்ரம் நவீன் சொல்லியிருக்கிறாரு. ஹாட் அண்ட் நவீன் சொல்லியிருக்கிறாரு. ப்ரோக்ராம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி. அன்பான காலை வணக்கம் சகோதரி நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அன்பான உறவுகள் நண்பர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இனி காலை வணக்கம் வெள்ளவத்திலிருந்து பாலா சொல்லிருக்கிறாங்க. நிறைய வணக்கம் சொல்லி ஸ்டிக்கர் ஹார்ட் ஸ்டிக்கர் எல்லாம் போட்டிருக்கிறார்கள். ரொம்ப நன்றி. அன்பான காலை நேரம் வணக்கம் சகோதரி நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ள கருங்காலி செயலை மேச்சும் சொல்லியிருக்கிறாரு. அதே போல வேலுசாமி வந்திருக்கிறாரு. அப்புக்குளம் பிள்ளையார் கோவில் மன்னார்ல இருந்து வந்திருக்கிறாரு. சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக இனிய காலை வணக்கம் கோவை பூக்கடை மணி வந்து சொல்ல இருக்கிறாரு. தில்ஷன் வந்திருக்கிறாரு. குட் மார்னிங் சொல்லி இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சிங்களர் ஷக்கிலா சந்திரசேகரமும் இணைந்திருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் இந்த நாள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு ஒலிக்க ஆரம்பிக்கின்ற இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்து நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் சங்கர் இணைந்திருப்பாரு. இந்த நாளில் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேட்டின் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

நன்றி ஜி ஆர். நேர்கள் அனைவருக்கும் விரிவான கால நேர வணக்கங்கள். நேர்கள் இப்போது முதல் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். நேரம் இப்போது 8:02.

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: இன்றைய தினம் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில எதை பற்றி பேசலாம் அப்படிங்கும் போது, இந்த ஒரு விடயம் மிக முக்கியமான ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். எல்லோருமே இதை இலகுவில் மிக எளிதாக கடந்து செல்கின்ற ஒரு விடயம். கொஞ்சம் விஜயகாந்த் ஸ்டைல்ல சொல்லணும்னா, தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. இந்த மன்னிப்பு அப்படிங்கிற விடயம் மனிதர்களுக்குள் எப்போதுமே இருக்க வேண்டிய ஒரு விடயம்தான். ஆனால் இந்த மன்னிக்கும் பழக்கம் இப்போதெல்லாம் மனிதர்கள் மத்தியில் காணாமலே போய்விட்டது. காரணம், மன்னிக்க தெரிந்த மனிதனின் மனம்தான் இந்த உலகத்தில் மிக உயர்ந்தது என்று குரான், பகவத்கீதை மற்றும் பைபிள் கூட சொல்கிறது. கடவுள்களாக இருக்கலாம், அவதாரங்களாக இருக்கலாம், அல்லது நமக்கு நல்லுரை சொல்பவர்களாக இருக்கலாம், இவர்கள் எல்லோருமே இந்த மன்னிப்பின் முக்கியத்துவம் பற்றி ஏராளம் விடயங்களை சொல்லியிருக்கின்றனர். இன்றைய தினம் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில், மன்னிப்பு என்கிறது ஒரு பலமா அல்லது பலவீனமா? உங்களின் கருத்து என்ன என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அலைங்கள் 0112 0001 அல்லது 0112 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் பேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். உங்களது கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். சாதாரணமாக கடந்து செல்லும் ஒரு விடயம், மன்னிப்பு அப்படிங்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையே. அப்படி அல்ல. தவறு செய்தவன், அதை தவறி செய்தவன், இதற்கான முடிவோ அல்லது தன்னால் ஒருவருக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் முன் நிற்கும் போது அவனுக்கு கிடைக்கும் மன்னிப்பு அந்த கடவுளின் வரத்தை விட மிக முக்கியமானது. தொடர்ந்து பேசுவோம். இது நீங்க சொல்லுங்க, நான் உங்க சங்கர் புஷ்பராஜ்.

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு என்ன கேட்டிருக்கிறோம்? மன்னிக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயமா அல்லது அது நம்மளை பலவீனப்படுத்துமா? இதுதான் நம்மளோட கேள்வி இன்றைக்கு தினம். நீங்க சொல்லுங்க உங்களோட கருத்துக்களை. அழைப்பு ஏற்படுத்துங்கள் 0-1-2-2-775 0-1 அல்லது 0-1-2-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் இது? சாந்தி கோவிந்தராஜா. எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கின்றேன். உங்கள் நலத்துக்கு இறைவன் துணை புரியட்டும்.
2: நன்றி அம்மா. நீங்க சொல்லுங்க, உங்களோட அனுபவம், இத்தனை வருட வாழ்க்கை, இதை வைத்து மன்னிக்கிறது அப்படிங்கிறது பலமா அல்லது பலவீனமா?
3: என்னை பொறுத்த மட்டும் இல்லை, எனது கருத்தை சொல்ல போனாமல் பலம் என்று நான் சொல்ல வேண்டும். பலவீனம் என்றால் அந்த மன்னிப்புக்கு அவர்கிட்ட ஒரு செயற்பாடும் இல்லை. யாராவது சொல்கின்றார்கள், மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோவிலா. ஒருவருக்கு மன்னிப்பு கொடுக்கும் போது நம்மிடம் இதயமே புனிதமாகின்றது. கோவில் என்பது ஒரு புனிதமான இடம். அப்படி ஆனா ஒருவர் திருந்துவதற்கு நாம அவர் செய்த தவறை மன்னித்ததனால் அவர் நல்ல வழியில் செல்வார். அவருடைய தவறை நாம துரோகமாக நினைச்சு மனதிலே சுமக்கும் போது அது நமக்கும் பாரம், அவருக்கும் கொஞ்சம் பார்க்கும் போது மன கஷ்டமா இருக்கும். அதனால இந்த மன்னிப்பு செயற்பாடை, அவரை அதை தவறு செய்திருந்தால், நமக்கு துரோகம் செய்திருந்தாலும், அவருக்கு எப்படி இருக்கோ ஈகோபடி அவரு நினைச்சிருக்கின்றாரோ, ஆனால் நாம மன்னிக்க துணிய வேண்டும். துணிஞ்சு அவரை மன்னித்து போயிருப்பது ஏதோ சில காலம், இதற்குள்ளே அகம்பாவம் வந்து கொஞ்ச கால வாழ்க்கையை மனிதனுடன் நல்லதாக செஞ்சு இறைவன் கூட யாருக்கும் துரோகமும் நினைக்கப்படும். அப்படி நினைத்தால் முதலில் அவரிடம் மன்னிப்பு கேட்டு விட்டு தான் இறைவனும் அதை மன்னிப்பாரு. அதனால யாரையும் எந்தவித துரோகமாக நினைக்காம இருக்கிற கொஞ்ச காலக்கும் வாழ்க்கையை புனிதப்படுத்தி மன்னித்து யாரையும் எதிரியாக நினைக்காமல் துரோகியாக நினைக்காமல் சேர்ந்து வாழ்வது மனித பண்பு என்பதுதான் எனது கருத்து சார். நன்றி.
2: நன்றி நன்றி நன்றி அம்மா. மிகவுமே அருமையான ஒரு கருத்தை அவங்க சொல்லி சென்றிருந்தாங்க. மன்னிக்க தெரிந்த மனிதனின் மனம் கோயிலுக்கு சமம்னு சொல்லி. நீங்களும் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. அலையுங்கள் 0-1-2-2-775-0-1 அல்லது 0-1-2-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம்.
0: மன்னிக்க நான் என்ன மார்க்

0: です。
1: あった。
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM.
1: I am the only one. Super one.
2: 102.6 102.8 வசந்தம் FM. அண்ணாமலை.
3: மக்கள் சூடிய மகுடமே.
4: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்களோட நினைந்திருக்கிறோம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். இன்றைய தினம் நீங்க சொல்லுங்க. வெளியிலிருந்து பார்க்கும்போது மிக இலகுவான ஒரு வார்த்தையாக தெரியும். ஆனா சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து பார்க்கும்போது தான் அந்த வார்த்தை அல்லது அந்த வார்த்தைக்குள்ள ஒரு வாழ்க்கை அடங்கியிருக்கு அப்படின்னு தெரியும். மன்னிப்பு அப்படிங்கிறது ஏதோ சாதாரணமாக மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. உரிய நேரத்தில், உரிய இடத்தில், சரியான தருணத்தில் கேட்கப்படும் மன்னிப்பும் வழங்கப்படும் மன்னிப்பும் போற்றத்தக்கதாக இருக்கும். கமல்ஹாசன் ஸ்டைலில் சொல்லணும்னா, மன்னிப்பு கேட்குற மனுஷன் மன்னிக்கு தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். இப்போ இந்த மன்னிப்பு பலமா பலவீனமா, நீங்களும் இணைந்து கொண்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அலையுங்கள் 0312 2775 0312 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். ஃபேஸ்புக்கினூடாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இனிய காலை வணக்கங்களோட பண்ணைப்புறம் மணிகண்டன் வந்திருக்காரு. சென்னை சிங்கர் ஸ்ரீனிவாசன் நாகராஜன் வந்திருக்காரு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி. பரமானந்தன் வசீகரன் வந்திருக்காங்க ஹட்டன்லேருந்து. காலை வணக்கங்களோடு நலமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு ஜே ஏஎம் ரிஸ்வான் பேர்வலையிலிருந்து வந்திருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். வலமை போல நானும் நிகழ்ச்சியோடு அக்கறைப்பற்று பள்ளிக்குடியிருப்பிலிருந்து அப்துல் காதர் வந்திருக்காங்க. சந்தோஷமான காலை பொழுதில் வணக்கம், வசந்தம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. குறிச்சாங்கினியிலிருந்து அசூருதீன் வந்திருக்காங்க. இனிய காலை வணக்கங்களோடும் வாழ்த்துக்களோடும் ஷக்கீலா சந்திரசேகரம். இனிய ஞாயிறு வணக்கங்களோடு வந்திருக்காங்க மதுரை சோ சண்முக சுந்தரம். இனிய காலை வணக்கங்களோடு வந்திருக்கிறாங்க பசரையூர்லேருந்து பாலச்சந்திரன் வந்திருக்காங்க. இனிய காலை வணக்கங்களோடு செல்லதுரை வந்திருக்காங்க. நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவரை இத்தனை காலங்களில் உங்களுக்கு நீங்கள் கேட்ட ஒரு மன்னிப்பு அல்லது உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு மன்னிப்பு உங்களுக்கு எவ்வளோ முக்கியமாக இருந்தது, அப்படியும் இல்லைன்னா மன்னிப்பு அப்படிங்கிற விடயம் எவ்வளோ முக்கிய மனித மாண்புக்குள் அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ளுங்கள்.

0: தட்டும் தடைகளை உடைத்து வெற்றி படிகளில் வசந்தம் FM.
1: ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு பாவனடா கொக்கு ஏன் காத்திருக்கு சொல்றேன்.
2: அபிலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம். கேளுங்கள் காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே. நீங்க சொல்லுங்க.
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க. இன்றைய தினம் நாம கேட்டிருக்கிறது மன்னிப்பு அப்படிங்கிறது பலமா பலவீனமா? உங்களது கருத்துக்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அலையுங்கள் 0312-2775-0013 அல்லது 0312-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் பேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் ஒருவர். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இது?
3: என்ன
2: காரணம்? சரி, சிரிப்பாலேயே நீங்க பதில் சொல்லுவீங்க எனக்கு தெரியும். இப்போ கேள்விக்கு பதில் சொல்லலாமா?
3: நன்றி.
2: தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. இது நீங்க சொல்லுங்க.

வசந்தம் FM 102.6 102.8 உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலை தற்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று பிற்பகல் கைதிகளுக்கும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக மகர சிறைச்சாலைக்குள் பதற்ற நிலை ஏற்பட்டது. இதில் 7 கைதிகள் காயமடைந்து ராகம போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களில் கைதி ஒருவர் உயிரிழந்தார். நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக விசேட அதிரடிப்படை, ராணுவம் மற்றும் போலீசார் வரவழைக்கப்பட்டிருந்தனர். அத்துடன் ஏற்பட்ட பதற்ற நிலையை கண்காணிப்பதற்காக விமானப்படையினால் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன்கள் என்பனவும் ஈடுபடுத்தப்பட்டன. எனினும் போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்தனர். இதனிடையே மத்திய மகர பிரதேசத்தின் சில போலீஸ் பிரிவுகளுக்கு மறு அறிவித்தல் வலை, பொருள் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தவும் போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். இதனிடையே பதற்ற நிலைமையை நிலவிய மகர சிறைச்சாலையின் சூழ்நிலையை பார்வையிடுவதற்காக பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயக்கொந்தா மற்றும் புதிய ராணுவ தளபதி லெப்டினல் ஜெனரல் நிலந்த பிரேமரத்னா ஆகியோர் நேற்று இரவு மகர சிறைச்சாலை வளாகத்துக்கு சென்றனர். இச்சம்பவம் தொடர்பில் நீதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார கருத்து தெரிவிக்கையில், பதற்ற நிலைமையினால் காயமடைந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும், அமைச்சர் ஆனந்த விஜயபால, பாதுகாப்பு செயலாளர் மற்றும் பொலிஸ்மா அதிபர் ஆகியோருடன் கலந்துரையாடி மகர சிறைச்சாலைக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: பேருவில் சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 13 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விமானம் நேற்று நஸ்கா கோடுகள் தொல்பொருள் தளத்துக்கு மேலே பயணித்துக் கொண்டிருந்த பொழுதே விபத்துக்குள்ளானது. அதில் 11 சுற்றுலா பயணிகளும் 2 விமானிகளும் பயணித்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்த பயணிகள் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த இருவர், ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த இருவர் மற்றும் இத்தாலியைச் சேர்ந்த 7 சுற்றுலா பயணிகள் அடங்குகின்றனர். விபத்துக்கான காரணம் இதுவரையில் தெரிவிக்கப்படவில்லை. எமது அடுத்த மனத்தியல செய்திகளை காலை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: என்னையா குறவர்னு கேக்குது, எதையாவது கொண்டாந்து கையில கொடுத்து விட்டுறீங்க உங்க வாட்டுல?
1: கட்டிக்காரன் பாட்டி நடத்தும் அய்யூப் நினைவு கோப்பை மத நாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் விழா கமிட்டியா சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன்.
2: வாழ்க்கை ஒரு போர்க்களம், வேட்டையாடி பார்க்கணும், போராடி வெல்லடா, போட்டி போட்டு கொள்ளடா.

0: நீங்க சொல்லுங்க.
1: நேயர்களின் கருத்து மேடை.
0: கருத்து மேடை.
2: இன்றைய தினம் நீங்க சொல்லுங்க. மன்னிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விடயம். மனித மாண்புகள் மிகப்பெரிய மாண்பு அப்படிங்கிறது மன்னிப்பு தான். ஆனா இந்த மன்னிப்பு மனிதர்களிடையில் இப்போது காணாமல் போயிட்டே இருக்குன்னு சொல்லலாம். சின்ன சின்ன விடயங்களுக்கும் கோபப்படுற நாங்க தவறு செய்தா மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விடயத்தை கேட்க மறந்தே போகிறோம். நீங்க சொல்ற ஒரு சின்ன சாரி உங்களுக்கு எவ்வளவு நன்மையை பயக்கும் அப்படிங்கிறது காலம் தாண்டிதான் உங்களுக்கே புரிய வைக்கும். நாம் தெரிந்தோ தெரியாமலோ யாரோ ஒருவருக்கு ஏதாயினும் ஒரு அநீதியை நிகழ்த்தி இருக்கலாம். அந்த கஷ்டத்தில் அந்த துயரத்தில் இருக்கும் அவரிடம் நீங்கள் கேட்கும் மன்னிப்பு அவர் மனதை மட்டுமல்ல அவரின் வாழ்நாளையே மாற்றக்கூடியதாக கூட அமையலாம். மன்னிப்பு என்பது பலமா பலவீனமா? தொடர்ந்து பேசுவோம். அலையுங்கள் 0112 0001 அல்லது 0112 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படி இல்லனா வசந்தத்தின் பேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். வார இறுதி நாள் வாகனங்களில் வேகமாக பயணம் செய்ய வேண்டாம். காரணம், அதிகமான வீதி விபத்துகள் ஏற்படும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. வீதி விபத்துகள் எப்படி ஏற்படுது, இதை எப்படி தவிர்த்து கொள்ளலாம், இதை பற்றிய விழிப்புணர்வை ஐடி நூடக வலையமைப்பு கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து பாடசாலை மாணவர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் அவர்களது பாடசாலைகளுக்கே சென்று டேக் கேர் அப்படிங்கிற வேலைத்திட்டத்தினூடாக வலியுறுத்திட்டு வராங்க. அடுத்தடுத்த மாதங்களில் எங்கெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிற தகவல்களையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
3: அன்பான காலை நேர வணக்கம்.
2: வணக்கம். யார் இது?
3: சரோஜினி.
2: எப்படி இருக்கீங்க சரோஜினி?
3: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நலமாக இருக்கிறேன் சரோஜினி. சொல்லுங்க. இந்த மன்னிப்பு
3: மன்னிப்பு பத்தி கருத்து. மன்னிக்க தெரிந்த மனம் வந்து ஒரு மாணிக்க கோயில். மனிதருள் மாணிக்கம்.
2: மனிதருள் மாணிக்கம். சொல்லுங்க.
3: மனித அபிமானம் கொண்டவர்கள் இவர்கள் பத்தி சொல்ல போனா ஒரு அவர் அவங்கள பத்தி ஒரு கோயில் கொண்டு கோயில் கட்டிய கொண்டாடணும் சார்.
2: அப்படியா? சரி, நன்றி உங்கள் கருத்துக்கு. மன்னிக்க தெரிந்தவன் தான் மனிதன். உங்களுக்குள் இருக்கும் மிருகத்தை ஆட்கொள்ள விடாமல்

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் எஃப்

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க. இன்றைய தினம் மன்னிப்பு. மன்னிப்பு என்கிறது பலமா பலவீனமா? பலமாக இருக்கும் நிறைய மனிதர்களை நாம் கேட்கும் ஒரு மன்னிப்பு பலவீனமாக மாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. பலவீனம் அப்படிங்கிறது அவர்கள் இருக்கும் அந்த இடத்திலிருந்து நெகிழச் செய்யும் அப்படிங்கிற முறையில் நான் சொல்றேன். தொடர்ந்தும் இணைந்து கொண்டு உங்களது கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பு ஏற்படுத்துங்கள். 0112 2 775 0 அல்லது 0112 2 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்க? மன்னிப்பு என்பது ஒரு நல்ல விடயம். இது மன அமைதியை தரும். உயர்ந்த பக்குவம் பலவீனம் அல்ல. கோபமும் பகையும் நம் மனதை சுமையாக்கும். மன்னிப்பதால் அந்த பாரம் குறைகிறது. மனக்கசப்பு நீங்குவதால் இரத்த அழுத்தம் டென்ஷன் குறையும். நமக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கிறது. தவறு செய்தவரை மன்னிப்பது சாதாரணமானதல்ல, அதற்கு பெரிய மனமும் தைரியமும் வேண்டும். மன்னிப்பு என்பது முட்டாள்தனம் அல்ல, நம்மை நாம் காத்துக்கொள்ள நல்ல முடிவு. இது என்னுடைய கருத்து, அறிவிப்பாளர் சங்கர் அவர்களே அப்படின்னு சொல்லி JAM ரிஸ்வான் பேருவலையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரோட கருத்து அப்படிங்கிறது, நான் இவற்றையெல்லாம் கதைக்கணும் அப்படின்னு நினைச்சனோ அவற்றையெல்லாமே மேற்கோள் காட்டியிருக்கு. குட் மார்னிங் சண்டே அர்ஜய் சங்கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மன்னிப்பு என்பது ஒருவர் செய்த தவறை பொறுத்து கொண்டு அவர் மீதான கோபம் மற்றும் பழிவாங்கும் எண்ணத்தை நம் மனதில் இருந்து முழுமையாக அகற்றுவதாகும். இது தவறு செய்தவரையும் செய்யாதவருக்கும் நாம் செய்யும் நல்ல செயல். மாறாக நம்முடைய சொந்த மன அழுத்தத்திற்காக அமைதிக்காக நாம் செய்யும் ஒரு உன்னதமான செயல். மன்னிப்பு வழங்குவது அப்படிங்கிறது அவர்களுக்கு மட்டுமல்ல, நம்ம மன அழுத்தத்தையும் குறைக்கும். மன அமைதி மற்றும் ஆரோக்கியமும் குறையாமல், மனதில் வெறுப்பை சுமந்து ஒரு பாறையாக மாற்றாமல், மன்னிக்கும் போது மனம் இறகு போல லேசாகும். சுய விடுதலை. கசப்பான நினைவுகளிலிருந்து நம்மை நாமே விடுவித்துக் கொள்ள மன்னிப்பு உதவுகிறது. தமிழ் மற்றும் ஆன்மீக பார்வையில் சொன்னால், மன்னுதல் என்றால் நிலை பெறுதல் அல்லது பொறுத்திருத்தல் என்று பொருள். பிறர் தவறை பொறுப்பதே மன்னிப்பு. ஆன்மீகம் உன்னதம். அனைத்து மதங்களிலும் மன்னிப்பை புனிதமான பண்பாகவும் இறைவனின் குணமாகவும் போற்றுகின்றன. எல்லையற்ற மாண்பு, எல்லையற்ற பண்பு. மன்னிப்புக்கு எந்த எல்லையும் அல்ல. எல்லைகள் அற்றது இந்த மன்னிப்பு. இது மனிதனின் உண்மையான வலிமையை காட்டுகிறது அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க ஸ்ரீதரன். மல்லாகம்ல இருந்து ஸ்ரீதரன் வந்திருக்காரு. என்ன ஒரு அருமையான கருத்து! இவ்வாறான கருத்துக்களை தான் நானும் வேண்டி உங்கள் முன் நிற்கிறேன். தொடர்ந்தும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் கேட்கும் ஓர் மன்னிப்பு ஓர் உறவின் முடிவிலிருந்து உங்களை காப்பாற்றலாம். வெடிக்கவிருக்கும் ஒரு போரிலிருந்து நிலை மாற்றலாம். மன்னிப்பு அப்படிங்கிறது சாதாரண விடயம் அல்ல. அழைப்பு ஏற்படுத்துங்கள். 0112 2 775 0 0 1 அல்லது 0112 2 775 111 அப்படிங்கிறவங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: எண்ணம் தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்
3: நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம்.
4: வசந்தம் எஃப்எம்
3: 102.6 102.8.
5: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
6: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
7: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
5: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
6: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்களோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் நான் கேட்டிருப்பது, மன்னிப்பு அப்படிங்கிறது பலமா பலவீனமா? மன்னிப்பு அப்படிங்கிற ஒற்றை வார்த்தை பல பேரின் வாழ்க்கையை கூட மாற்றலாம். உங்களது கருத்துக்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அலைபின் ஏற்படுத்துங்கள் 0312 2 7 5 0 0 1 அல்லது 0 1 2 7 5 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அல்லது வசந்தத்தின் பேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம். யார் இது? எப்படி இருக்கீங்க? சரி, நானும் நலமாக இருக்கிறேன். சொல்லுங்க, மன்னிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்?
3: அருமையான தலைப்பு. தலைப்பை கொடுத்து நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க என்பதை நிறைய பேர் தலைப்பினோடாக பேச வேண்டும் என்று அவரவர்களுக்குள்ள மனக்குமுறல்கள் தேவைகள் எல்லாத்தையும் சொல்ல வேண்டும் என்று காத்திருக்கும் தருணத்தில் உங்களுடைய அன்பர நிகழ்வாக இருந்தது. அது எனது கருத்து. இனி வரும் காலங்களில் அதை நீங்கள் திருத்திக் கொள்வது சிறந்தது நினைக்கிறேன்.
2: இப்பதானே நாங்க வந்திருக்கோம், இனிமே திருத்திக்கொள்ள எல்லாத்தையும் சொல்லுங்க.
3: நடந்த காலங்களில் அதிகமான நேர்களை உள்வாங்குவதன் வசந்தம். தற்காலத்தில் என்னோடு சேர்த்து 4வது பேர் தான் மறதிக்கு மத்தியில் படைக்கப்படுவதுதான் மனிதன். இந்த சான்றை பயன்படுத்தி பல சாமானியங்கள் உலகை வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். எதை மன்னிக்க வேண்டும், எதை மன்னிக்க கூடாது என்பது சம்பந்தப்பட்டவரின் தனிப்பட்ட உரிமை. தற்காலத்தில் நடந்து வரும் விடயங்கள் ஒருத்தர் ஒருத்தர் மனதை காயப்படுத்திவிட்டு இலேசாக மன்னித்துக் கொள்ளுங்கள் என்பார்கள். மனம் காயப்பட்ட பிறகு ஒரு மன்னிப்பு என்று பார்த்து அந்த காயத்துக்கு மறந்து போடாது. ஏனென்று கேட்டால், ஒரு சின்ன சின்ன தவறுகள், பள்ளி அறை தவறு, நண்பர்களுக்கு இடைப்படும் தவறு, பிள்ளைகளுக்கு இடைப்படும் தவறு, அதாவது நமது வீடுகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இதெல்லாம் மன்னிப்பை கொண்டு மூடலாம். ஆனால் தெருவில் ஏற்படும் பிரச்சனைகள், ஒரு காலகட்டத்தில் எமது சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கும் பாரிய குற்றம் என்னும் ஒரு செயற்பாடு, இதன் மன்னிப்பு சார்ந்த விடயம். ஏனென்றால் மன்னிக்கத்தான் வேண்டும். எல்லா மதமும் மன்னிப்பை விரும்புகிறது. ஏனென்றால் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லா மதத்தவரும் தலைவர்களும் சொல்லி வரும் ஒரு வார்த்தை. ஆனா அதை சார்ந்து ஒரு விடயத்தை யோசிக்க வேண்டும். குட்ட குட்ட குனி போவனும் முட்டாள், குனிய குனிய குட்டு போவனும் முட்டாள். மன்னிப்பு என்னும் வார்த்தையை கொண்டு ஒரு சாமானிய மனிதன் மனதை காயப்படுத்த கூடாது. அதாவது எல்லா விடயங்களையும் எடுத்துக்கொண்டாலும், நமது வாழ்க்கை முறை எடுத்துக்கொண்டாலும், கணவன் மனைவி கிடைப்படும் சின்ன சின்ன பிரச்சனைகள், அது சமையலறை பிரச்சனையாக மாறலாம், அது போய் கோர்ட்டில் போய் நிக்கலாம். அந்த தருணத்தில் மனைவியோ கணவனோ தனக்கான சமரச பேச்சையோ தனக்கான சந்தர்ப்பத்தையோ அங்கு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பார். அங்கும் மன்னிப்பு என்பது தாண்டவமாடுகிறது. பாடசாலை காலங்களில் மாணவன் செய்யும் தவறு, இந்த மாணவன் செய்யும் தவறு ஆசிரியருக்கு இடையிலான தவறாக இருந்தால் அந்த ஆசிரியர் மனம் வந்து தன் பெருமனம் கொண்டு மன்னிக்க வேண்டும். அதே இடத்தில் பிள்ளைகளுக்கு இடையே வந்து ஏற்படும் தவறுகள் பெற்றோரின் மூலமாக மன்னிக்கப்பட வேண்டும். இதை விஷமாக அந்த பிள்ளைகளின் மனதில் விதைக்க கூடாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தான் எல்லா தவறையும் செய்யலாம், இறுதியில் மன்னிப்பு நிச்சயம் என்ற வாழ்க்கையை வாழ பழகினர் என்றார், அவர் ஆகப்பெரிய ஒரு பெரிய குற்றவாளியாக மாற அவருக்கு வாய்ப்பு கொடுப்பது இந்த சமூகம். மன்னிப்பெண்ணும் வார்த்தையை கொண்டு அவரை நாம் வளர்த்து விடவும் அது சந்தர்ப்பமாக அமையல. சந்தர்ப்பத்தை நாம் கொடுப்பது நல்ல விடயத்துக்கு பயன்படுத்துவதாக இருக்கலாம். அதாவது தெரியாமல் ஒரு தவறை செய்து விட்டார், ஒரு வாகனத்தில் செல்லும் போது தெரியாமல் ஒரு பிள்ளை இடித்து விட்டார், அல்லது அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது என்றால் மன்னிப்பின் மூலமாகவும் ஏதோ ஒரு உதவித்தொகையின் மூலமாகவும் அவன் மன்னிப்பு கேட்கும் போது கட்டாயமாக மன்னித்தான் ஆக வேண்டும்.
2: மனிதாபிமானம். நன்றி நன்றி நன்றி. உங்கள் கருத்துக்கு நன்றி நன்றி.

நிலம் பெயர்ந்திடும் உன் சொல் பெயருமா, உன் நிலை தாண்டிய மலை உயருமா, வழி காட்டும் தலைவனே

0: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே ஸ்டார் ஆஃப் த டே.
1: இன்றைய தினம் வசந்தத்தின் நட்சத்திரமாக செலுத்திக் கொண்டிருக்கிறார் பிறந்த நாளை கொண்டாடும் இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத்.

இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

0: நடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடு. நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க. இன்றைய தினம் மன்னிப்பு பலமா பலவீனமா? மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தை ஒரு சாதாரணமான வார்த்தையாக கடந்து செல்ல முடியாது. காரணம், மன்னிப்பை பற்றி மதங்கள் மட்டுமல்ல எல்லா அறிஞர்களுமே சொல்லியிருக்காங்க. மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் அப்படின்னு நம்மளோட கமல்ஹாசனே சொல்லியிருக்காரு. குரான், பைபிள், பகவத்கீதைன்னு சொல்லி அனைத்து சமய நூல்களும் இந்த மன்னிப்பை மிகப்பெரிய மாண்பாக, மனிதர்களின் மாண்பாக மாற்றி இருக்கிறது. மன்னிப்பு கேட்க வேண்டிய இடம் அல்லது கேட்க வேண்டிய நேரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒரு தவறை தவறாக செய்தால் அந்த மன்னிப்பை உடனே கேட்கும் பொழுதுதான் அவன் மனிதன் என்ற இடத்திலிருந்து மனிதருள் மாணிக்கம் என்ற இடத்திற்கு தள்ளப்படுகிறான். ஆனால் இந்த மன்னிப்பை வைத்து சில நாடகங்களும் அரங்கேறும். நாம் ஒரு தவறை செய்துவிட்டு அதன் பிறகு காலம் தாழ்த்தி, சரி ஒரு மன்னிப்பை கேட்டு விடலாமே, என்ன ஆகிவிடப் போகிறது, நாளைய தினம் கேட்கும் போது நான் தான் அப்பவே மன்னிப்பு கேட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி சமாளித்து செல்லலாம் என்பதற்காக கூட இந்த மன்னிப்பை ஒரு ஆயுதமாகவும் பயன்படுத்தலாம். அப்படியான நேரங்களில் இந்த மன்னிப்பு என்பது பலவீனமாக இருக்கும். ஆனால் மற்றவரின் பலவீனங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். காரணம், மன்னிக்க வயதில்லை கிடையாது, மன்னிப்பு கேட்கவும் வயதில்லை கிடையாது. ஆனால் இந்த மன்னிப்பையையும் மரியாதையையும் மாற்றிக்கொள்ளக்கூடாது. மன்னிப்பு மரியாதை இவை இரண்டும் இரண்டு துருவங்கள் போல. நாம் மரியாதை செலுத்தும் ஒருவரிடம் மன்னிப்பு கேட்கும் விதமும் இருக்க வேண்டும், அதை கேட்க வேண்டிய நேரமும் இருக்க வேண்டும். நம்மில் மேலானோர் அல்லது நமக்கு மேலிருப்பவர்களிடம் நாம் ஒரு தவறு செய்து விட்டோம் என்ன ஆனால் அந்த தவறை உடனே திருத்தி கொண்டு மன்னிப்பு கேட்பது நல்ல பழக்கம். அது நம்மை பலப்படுத்துமே தவிர பலவீனப்படுத்தாது. ஆனால் தவறை செய்துவிட்டு ஒரு பேச்சுக்காய் ஒரு மன்னிப்பை கேட்டு விடுவோம், அவர் என்ன செய்ய போகிறார், அல்ல நாம தான் மன்னிப்பு கேட்டுட்டோமே சொல்லி சமாளித்து விடலாம் என்று யோசித்தீங்களானா அது அவருக்கு பலமாக மாறி உங்களை பலவீனப்படுத்திவிடும். ஆகையால் மன்னிப்பு கேட்கும் மனிதர்கள் மிக முக்கியமாக இடம், பொருள், ஏவல் இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு இந்த மன்னிப்பை உங்கள் பலமாக மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் கேட்கும் மன்னிப்பில் உங்களை பலவீனப்படுத்தி மற்றவரை பலமாக்கி விடாதீர்கள். இன்றைய நீங்கள் சொல்லுங்க நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்றைய தினம் அழைப்பினூடாகவும் நமது முகநூல் பக்கத்தினூடாகவும் வந்து உங்களது கருத்துக்களுக்கு, உங்களது சொற்களுக்கு, உங்களது நேரத்திற்கான மதிப்பு என்னால் கிடைத்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்து உங்களை சிரிக்கவும் சிந்திக்க வைக்கவும் இது நம்ம தியேட்டர் வர காத்திருக்கிறது. விடைபெறும் நான் பிரியமுடன் உங்கள் சங்கர் புஷ்பராஜ்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய
2: செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: 2026 ஆண்டுக்கான ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையை முன்னிட்டு நடத்தப்படும் மேலதிக வகுப்புகள், கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சி பட்டறைகளுக்கு எதிர்வரும் ஐந்தாம் திகதி நள்ளிரவு முதல் முழுமையான தடை விதிக்கப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சை நடவடிக்கைகள் அனைத்தும் முழுமையாக நிறைவடையும் வரை இத்தடை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி வகுப்புகள், பாடநெறி விரிவுரைகள் மற்றும் கருத்தரங்குகளை நடத்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. இவ்விதிகளை மீறுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் எச்சரித்துள்ளது. எதிர்வரும் 9ஆம் திகதி நாடளாவிய ரீதியில் அமைக்கப்பட்டிருக்கும் 2723 பரீட்சை நிலையங்களில் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: மத்திய கிழக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள கொங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் நோய் வேகமாக பரவி வருகிறது. எபோலாவின் வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1556 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் 3532 பேருக்கு எபோலா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எமது அடுத்த மனித்தியால செய்திகளை முற்பகல் 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
2: நாட்டிற்கே செல்வம்.
0: நிமிர்ந்த நடை.

0: வாழ்க்கையில
1: நீ ஒண்ணுமே நடக்காது, இனிமே கஷ்டம்தான் இருக்கு, முன்னேறதுக்கு வழியே இல்ல, நான் என்ன செய்யலாம் பிள்ளைதான?
0: ஒன்றுக்கும் யோசிக்காத ஏன் வாய விட்டு அழுகுற? வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வாவன் உனக்கான முடிவை கொடுக்கிறான்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
1: How do I tell you?
3: வாழ்க்கையே வெறுத்து போய் நாளும் போது மாதமும் போது வருஷமும் போது அபிலாஷனுக்கு வயசும் போனது, செஞ்சது ஒண்டி இல்லை, இப்படி உளம்பரமாய் எனக்கு ஆக்கிட்டானே. நானும் டெய்லி மாசக்கணக்கு வாரே வந்து செல்லி செல்லி என்னை பார்த்து நானே கேட்கிறேன், அபிலாஷன் உனக்கு வெக்கம் இல்லையாடான்னு சொல்லி. என்ன பண், என்ன செய்ய, வெக்கம் எந்த வேலையில் நல்ல ஆக்களோட பலவோணும், நல்ல கூட்டாளி மாதிரி ஷேக்கோணும். நீ பலவுறாலும் அப்படி தாய்க்கா, சேர்க்கிறாலும் அப்படி தாய்க்க. அபிலாஷன் எந்த நாள் முறமா ஐக்காது, ஒரு நாள் வரும், அந்த நாள் திருநாள் அமைக்கிறே தான் அபிலாஷன் வேலை. பாப்பம், நானும் பேசி பேசி பேசி தான் நீக்கேன், ஒரு கேம் உண்டு அமைச்சே தான் ஆகணும், முள்ள முள்ளால் எடுக்கணும். அப்படியா சொல்லிக்கான் தெரியல, என்னமோ சொல்லுவானே, சேல முள்ள பட்டாலும் முள்ள, ஐயோ ஒன்றும் வருது இல்லை, எது வந்தாலும் பரவாயில்லை, கேம் அடிச்சு அபிலாஷன் சாவ முதல்ல அபிலாஷன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணாடி. நீ வாழ்ந்ததுக்கும் அர்த்தம் இல்லை, நீ பிறந்ததுக்கும் அர்த்தம் இல்லை. ஐயோ நானா பார்த்து உலம்புறமாய் ஆயி போச்சே.
0: அபிலாஷன் என்னடா நீ ஒவ்வொரு நாளும் இப்படி வந்துருவே, ஏதோ ஒன்ற சொல்லி கொண்டு சொல்லி சொல்லு,
3: என்ன
0: சுகமா இருக்கிறியா?
3: சுகத்துக்கு என்ன குறவு நானா? சுகம் இல்லாததுக்கு தான் கூட.
0: சரி, பிறந்தவன் இப்படியோ சாகத்தானடா வேணும்.
3: அது நாம எப்படி நான் இல்ல
0: இல்ல, அது மனசுக்குள்ள இருந்தா நியாயமா நீதியா நடந்து கொள்ள தானே இதுலயும்.
3: அது இல்லையே நானா?
0: அது எப்படிடா நீ நினைக்கணுமே அப்படி இருக்கணும், நீயா நினைக்காம எப்படி நீ இருக்க போற?
3: ஐயோ நானே இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட 30-40 வருஷம் கூட்டாளி மாறும், உங்களுக்கு தெரியாதா நானே என்ன நல்லது கெட்டு வருது எல்லாம்?
0: அப்படி கிட்டத்தட்ட நீ 30-40 வருஷம் கூட்டாளியாவே இருந்துட்டு
3: என்ன
0: நேரம் கிட்டிட்டு போலீங்களா?
3: என்னன்னா
0: இல்ல, நிறைய விஷயங்களை யோசிச்சு வச்சிருக்கேன்.
3: இப்ப நான் உங்களே முதல்ல பாக்கல, ஒரு வேட்டி சட்டையோட சும்மா சாதாரணமா குட்டுவை ஸ்டேஷன்ல பாத்தேன், இன்னைக்கு பெஞ்ச் கார்ல வாரிங்க, எனக்கு இல்ல. எப்படி
0: அது என்ன சொல்லி சொன்னா, நீ ஆயிருக்கு எடுத்து ஓடுறதுக்கு வக்கீல்
3: நினைக்கிறேன்.
0: உண்மையில நீ அறிஞ்சு வச்சிருக்கிறதுக்கா வேண்டி நான் என்ன பெருமிதப்படுத்தி பேசுறது ஆள் கிடையாது.
3: அது விளங்குது, அது விளங்குது,
0: விளங்குதா? எவ்வளவு உசர உசர போனாலும் நாம பழசுகளை நினைச்சுதானடா வாழ வேணும்.
3: நினைச்சு

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: சிங்களத்துல செல்வான்னு ஊராக மாஸ் ஊராக அங்கேயத்தில கப்பாண்டு ஐ சுட்டி சரிவராய் நேர்மையா வாழ்ந்து பார்த்தாச்சு, நேர்மையா பேசி பார்த்தாச்சு, நடக்கல. நாங்களும் அந்த வழியிலேயே போகணும். எவனையாவது ஏமாத்தியாவது முன்னுக்கு வர்றோம். ஏமாத்துறவங்க கிட்ட போயிட்டே ஏமாத்துறத பத்தி பேசி அவனை ஏமாத்தி அபிலாஷன் நிலைநாட்டணும்னு சொன்னா இதுதான் சரியான வழி. அபிலாஷன் 5-5-25 நீ குடிக்கிறது பால் கஞ்சி அப்படின்ற மாதிரி நினைச்சு கொண்டு அவன்கிட்டயே சிரிச்சு சிரிச்சு ஏமாத்துவோம்னு சொல்லலாம் ஓடி வருவான். இந்த கேமை வச்சு அவன் ஏமாறுறது அவனுக்கு புரியாமே கேம் அமைக்கலன்னு சொன்ன அபிலாஷன் நீ செத்தாய் சொல்ல போகலே வாரா.
2: நீ
1: என்ன மட்டும் தான் காடு வாவான்னு தின்ன

லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத

0: செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள் இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: சரியா வந்து மாத்தி கொண்டேன். காடு போ போசில் டார்க் போசல்னு பாக்கலாம். போன்ல இந்த மெசேஜ் போட்டு கேமை போட்டு என்னென்னமோ ஆட்ரான் உள்தானே, இவன் பேரை போட்டு இவனை வச்சு டைப் பண்ணி இந்த கம்பெனிக்கு இப்படி ஒரு கேம் உண்டு அமைகிட அபிலாஷன். எல்லாம் பயப்படாது, கடவுள் நல்லது செய்வான். இருந்தாலும் கேம் அமைப்போம், சிரிச்சு சிரிச்சே கேம் அமைக்கணும்.
2: ஒரு நாளும் இவன் சொல்றது செய்யப்படாது, இவன் சொல்றதை கேட்டுட்டு இவனுக்கு மாத்தி தான் கொடுக்காது.
1: ஆடி
2: மாசம் முருகன் தினம் தான், இதுகள் தான்
1: அந்த விஷயம் இல்ல. நானா
2: ஜில்லிட வேல் முருகனடா, ஜில்லிட வேல் முருகன்
1: இருக்கு கடவுளே அவட பாட்டுல அவரை கேட்டு. நான் ஒரு வேறொரு கேம் ஒன்னு செய்யலாம்னு நினைச்சேன். கேம் சொல்லினானா நம்ம வச்சு கழுத்தறக்குறேன்னு சொல்லிதானே.
2: ஐயோ இது என்னடா கழுத்தறக்குறேன்னு கதை முடிஞ்சு அப்புறம்
1: அறக்காம நானா பாம்பும் சாவாம கம்பும் உடையாம நான் பெரிய ஆள் ஆகும்.
2: பாம்புக்கும் கம்புக்கும் என்ன தொடரும்?
1: ஐயோ தத்துவத்து
2: ஓ அடிக்கிறது கம்பாது,
1: அடிக்கிற கை தான் அன்னிக்கும்.
2: சரி
1: அந்த மாதிரி அடிப்பட்டாலும் பரவாயில்ல, நான் பெரிய ஆள் ஆகணும்
2: விஷயத்துல சாதிக்க வேணும்.
1: இருக்கிற வாயில மண்ணு, செத்தம் வாயில சோறுன்னு சொல்ற மாதிரி.
2: சரி இப்ப உனக்கு சோறு வேணும்.
1: எனக்கு எல்லாருக்கும் சோறு தான் நானா வேணும்.
2: சரி எப்ப பிரச்சனை இல்ல, நீ வந்து நான் சொல்ற விஷயத்த செய்ய போறியா, நீயா சொல்ற விஷயத்த நீ செய்ய போற?
1: இல்ல அதாவது நான் செல்
2: நேரம் எதையும் கேட்டுற வேணும்.
1: நான் செல்ற மாதிரி செல்ல போல நீங்க செய்யற மாதிரி செய்யணும்.
2: இந்த விளங்கியில
1: அதாவது இப்ப நான் இது செஞ்சாலும் கூட நான் தான் நீங்க சொல்லிக் கொள்ளுங்க.
2: பரவாயில்ல, நான் பேரை போட்டுக்கலாம், ஆனா விஷயம் உனக்கு வர வேணும்.
1: சரியா மாட்டிக்கொள்ள சரியா. அண்ணமா ஏதாவது நான் பெருசு பெருசா செஞ்சாலும் கூட இது நான் தான் செஞ்சேன், இது அபிலாஷன் இல்ல மிஸ்டர் பில்லா அப்படின்னு சொல்லி நீங்க பெருமை செஞ்சு கொள்ளணும்.
2: எனக்கு இதுகள் பிடிக்காது.
1: எது
2: அதது செய்யறவன் அததுக்கு கிடைக்க வேணும் அவனுக்கு விளக்கம். நான் வந்து கல்யாணம் முடிச்சது நான் தானே வாழணும், எப்படி நீ வாழ்றது?
1: வாழல.
2: அப்ப நீ எப்படி சொல்லி எடுத்த உடனே முக்குத்தனமான கதையில
1: அப்படி இல்ல, அப்படி இல்ல, அப்படி இல்ல. இப்ப வீட்டுல பிறந்த புள்ளைய ஆஸ்பத்திரி பேர் போட்டு பேச்சு எப்படி குடுக்குறேன் இல்லையா?
2: ஓ
1: அது மாதிரி
2: வீட்டுலங்கடா பிள்ளை பிறகுது.
1: சில பேர் வீட்டுல பிறக்கிறேன், தாப்புத்தல கந்தல தலவாக்கல முகம் தலால் ஆஸ்பத்திரியிலேயே டபான்னு வீட்டுல பிறந்து போறோம், பேச்சு வெடிக்கல வந்து ஆஸ்பத்திரி பேரை போடுறேன்.

0: விவகாரம் தொடர்கிறது.
1: நானா
2: இப்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, இதுதான் ட்ரெண்டிங். இப்ப இந்த விஷயங்களை தான் செய்ய வேணும். ஆனா உன்னோட இதை கதைச்சு பிரயோசனம் ஆகுமா? உனக்கு இந்த டிவி ரேடியோவில் இருக்கிறவங்களோட தொடர்பு இருக்கா? அதுக்கு பத்திரிகையும் ஒருத்தனை பிடிக்கையும் வேணும். இதுகள் எல்லாத்தையும் ப்ரமோஷன் ரீதியில் செய்தாலும் ஆக்களை கொஞ்சம் சேர்க்க வேண்டிய தேவையும் இருக்குது. இதெல்லாம் முன்னிட்ட கொடுத்து செய்கிறதுக்கு இது சாத்தியமாகுமா? நீ இந்த மாதிரி விஷயத்தை செய்கிறேன்னு சொன்னால் மற்றவன் ஏற்றுக்கொள்ளுவானா? இவ்வளோ விஷயங்களும் யோசிக்க வேண்டியிருக்கடா.
1: நடந்ததெல்லாம்
2: எனக்கு
1: விஜயகுமார் கூட்டாளி ரேடியோ சைட் போறா புவின்னு ஒரு கூட்டாளி மார்க்கெட்டிங் சொன்னா கார்த்திக் ராஜ் ஒருத்தர் இவள வச்சே ஒரு கேம் அழிச்சு
2: இதெல்லாம் உனக்கு தெரியுமா?
1: எல்லாரும் தெரியும்.
2: எல்லாரும் கைகில வச்சு பிறகு என்னதுக்கு இந்த மாதிரி அழுதண்டு தெரியற
1: விஷயம் தெரியல. நான்
2: என்ன விஷயம் தெரியல விஷயத்தை சொல்றேன், உனக்கு விஷயம் தெரியல
1: தெரியும். இப்ப ட்ரம்ப்புக்கு
2: என்ன சோம்பொறி
1: கழுதுடா? இப்ப ட்ரம்ப் எனக்கு ட்ரம்ப் தெரியும். ட்ரம்ப்புக்கு என்ன தெரியுமா?
2: அவருக்கு உன்ன தெரிய வேண்டிய தேவை என்ன இருக்கு?
1: அதே மாதிரி
2: டப்பாவே அவனுக்கு தெரிஞ்சாலும் அவன் பேசுற இங்கிலீஷ் உனக்கு தெரியுமா?
1: ஐயோ நான்
2: அவன் வாழ்ற வாழ்க்கை உனக்கு தெரியுமா? அடே சும்மா வா இருக்கின்ற மங்களாபுரி விழாவரையும் போய் கதைச்சு
1: இவனால் பேசினதுக்கு இப்ப உங்களுக்கு அறிவியல். அதே மாதிரி இவன எல்லாத்தையும் எனக்கு தெரியும். இவனால வச்சு இப்படி வேலை செய்யலான்றது எனக்கு தெரியல.
2: அதனாலதான் உன்னை வச்சு நீயே தான் இந்த விஷயத்தை செய்யறேன்றத வெளி உலகுக்கு கொண்டு வர வேணுமென்ற அடிப்படையில நான் இந்த விஷயத்தை உன்னிடம் தரலாம்னு நினைக்கிறேன். ஆனாலும் யோசிக்கிறேன்.

0: சும்மாவா சொல்லி இந்த பாடுறமாட பாடி கறக்கணும் ஆடுறமாட ஆடி கறக்கணும் சும்மாவா சென்னை சரியா மாட்டிட்டான் இவன் வாரான் இவன் பேர போட்டு அடியால கேம் உண்டு அமைக்கிற சரியான கட்டம் சுக்ரன் பெய்த்திகானம் ராவுட் அவுட்டுக்கு டார்ட் அவுட்ல தார் இருந்தா என்ன எனக்கு ஒரு ஊடாவே ஆகணும் பில் ஆடானா
1: சரி சரி
0: சாப்பிட்டீங்களா
1: இல்ல நான் எல்லாம்
0: சாப்பிடேன்
1: எல்லாம் பிரச்சனை இல்ல இப்ப எக்ஸாம்கள் முடிஞ்சு பிள்ளைகளுக்கு இப்ப வந்து லீவுகள்
0: விட்டுருக்கிறேன்
1: அப்ப இந்த இடங்களை நிரப்புறதுக்கு ஏதாவது கோசுகளை படிக்கணும் எத்தனையோ பிள்ளைகள் தடுமாறுகின்றிருக்கு
0: தானே
1: இந்த மாதிரியான டைமை நாம சரியான முறையில யூஸ் பண்ணி கொண்டா எவ்வளவு விஷயத்த சாதிக்கலாம் தெரியுமா உனக்கு
0: அது நல்ல அதாவது நான் அந்த படிப்பு விஷயம் அதுல நாம கை வைக்காம இப்பமே
1: நீ ஏன் கையை வைக்கிற நீதானே ஆக்களை வச்சு தானே படிச்சவனுக்கு படிச்ச விஷயத்தை தானே கொடுக்கலாமடா உள்ள முள்ளால எடுக்கலாம் சொல்லி இருக்கிறாங்க படிப்ப படிப்பால தான் கொடுக்கலாம்
0: இது நானும் படிச்சவனுக்கு தான் தெரியும் நீங்க படிச்ச இந்த வேலையை செஞ்சு எம்எப்என் டபிள்யூபி என்ன பில்லாண்டு போய் என்ன பேர் வானா நான் என்ன செய்யணும் மட்டும் சொல்லி
1: நீ என்ன செய்யற நாங்கள் இந்த கோர்ஸ் கொடுக்கறோம் இது 3 மாச கோர்ஸ் இந்த கோர்ஸுக்கான பட்டமளிப்பு விழா நாங்க இந்த இடத்துல செய்யறோம் பெரிய இடத்துல செய்யலாமடா நாங்க எங்கட விஷயத்த கோலாகலமா செய்யறோம்டா எங்க இருந்தாலும் செய்யலாமடா
0: அந்த கோர்ஸ் வந்து உண்மையான கோர்ஸ் உண்டு தானே படிப்பு சம்பந்தமான தானே
1: தேவையில்லாத கதை தானே கிடைக்கப்படான்றது இவ்வளவு தூரம் நாம இவ்வளவு ரிஸ்க் எடுத்து செய்யல இது உண்மையானதா என்ன கேலி குதுக்கிறமா கிடைக்கிற
0: கேட்டு தெரிஞ்சு என்னன்னு மத்தவையில இருந்தா பரவாயில்ல இந்த கோர்ஸ் இந்த செல்ல ஒரு கஷ்டப்பட்டு எல்லாம் படிக்கிற இடம் தான்
1: எல்லாரும் கஷ்டப்பட்டாதான் இஷ்டப்பட்ட விஷயம் நடக்கும் அதுகள் செய்யற அளவில் இருக்க வேணும் ஒரு விஷயத்தை கொடுத்தா அது அந்த பிள்ளை அதுல முன்னேற்றத்தை கண்ட பிள்ளை அதுல எடுக்கலாம்
0: நல்ல இடத்துக்கு வந்துருக்கீங்க எப்படி செய்யற என்ன மாதிரி செய்யற எப்படி ஸ்டார்ட் பண்ற
1: எல்லாத்துக்கும் வந்து ஒரு பேசிக் இது ஒன்று இருக்குதானே ஒரு நாலேஜபிள் இருக்குதானே
0: கேட்ட கோபப்படவானா பேசிக் சொல்லி என்ன
1: ஒரு தகப்பன் தாய் விரும்பத்தானே வேணும் பிள்ளைய கிளாஸுக்கு அனுப்புறதுக்கு
0: விரும்பிப்பாங்க
1: அதை அனுப்புறதுக்கு அவங்கள்ட்ட ஒரு சின்ன ஃபண்ட் ஒன்று இருக்கத்தானே வேணும் அது எடுத்த உடனே நாங்க இவ்வளவு கட்டணும் உடனே நாம கேட்கவும் கூடாது இளமேல் தெரியத்தானே வேணும் ஒரு 3 மாச கோர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம் முதல் 2 மாசத்தை கட்டி அடுத்த மாசத்தை கட்டுறேன் அப்படி கண்ணே திட்டமிட்டு இருக்குது இப்ப ஏன் இப்ப இதெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறேன்

0: மக்களுக்கு அனுசரணை வழங்குவது நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலை தற்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அனைத்து கைதிகளையும் தற்பொழுது அவர்களது சிறை கூடங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் ராகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 3 கிராம உத்தியோகத்தர் பிரிவுக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த போலீஸ் ஊரடங்கு சட்டம் தொடர்ந்து அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தீயணைப்பு வாகனங்களும் மகர சிறைச்சாலை வளாகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளன. இச்சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் காயமடைந்தவர்கள் ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் பல்வேறு கோணங்களிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ரஷ்ய தலைநகர் மொஸ்கோவில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட வெடிபொருள் வெடித்ததில் 3 பேர் உயிரிழந்துள்ளதோடு 21 பேர் காயமடைந்துள்ளதாக ரஷ்ய அரச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நகரின் மையப்பகுதியில் அருகில் உள்ள இத்தாலிய உணவகம் ஒன்றில் அந்நாட்டு உள்ளூர் நேரப்படி 8 மணி அளவில் இந்த வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. வெடிபொருள் ஏந்தி வந்த பெண்ணொருவர் உணவகத்துக்குள் நுழைய முயன்றதாகவும் அவரை பாதுகாப்பு ஊழியர் ஒருவர் தடுத்து நிறுத்தியதாகவும் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு அமைப்பின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அச்சம்பவத்தில் வெடிபொருள் வெடித்ததில் குறித்த பெண் பாதுகாப்பு ஊழியர் மற்றும் உணவகத்துக்கு வந்த வாடிக்கையாளர் ஒருவரென 3 பேர் உயிரிழந்துள்ளனர். எமது அடுத்த மனுத்தியல செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: மக்கள் சூடிய மகுடமே
0: நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த நடை.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது. எனக்கு தூக்கமே இல்ல
1: நானா.
0: நீங்க சொன்ன விஷயம், நீங்க அந்த கல்வி என்னமோ கோசேரு
1: விரும்புறாங்களோ அத தனியா செய்ய வேணும். அதாவது மணமகள் எப்படி மணமேடைக்கு வர வேணும், அது ஒரு கோர்ஸ். சும்மா வந்த உடனே அனுப்ப முடியுமா?
0: இது குக்கிங் கோர்ஸ்,
1: சமைக்கிறேன் சமையல். எல்லாத்துக்கும் நம்மள்ட்ட டிப்ளமா எல்லா விஷயமும் எங்கள்ட்ட தான் இருக்குது. அந்த சர்டிபிகேட்ல இருந்து அதை ஆரம்பிச்சு கொடுக்க போறோம்ன்ற எல்லா விஷயத்தையும் நாங்க கொடுக்க போறோம்.
0: இதுவரைக்கும் யாரும் இல்ல, சும்மா நம்ம கையில சர்டிபிகேட் கொடுக்குறோம்.
1: கையண்டைக்கு அதுதான் மருந்து ஒண்டி வைக்கிறது.
0: கிடைக்கட்டும்.
1: இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாங்க பேசிக்ல இருந்து படிப்பிச்சு கொடுப்போம். 3 மாசம் கோர்ஸ். ஆனா இதுல வந்து இந்த இதழுகளால எல்லாம் படிக்கிறாங்களா? என்னமோ நேர
0: என்ன சொல்றாது, என்ன சொல்றது,
1: அது சூம் கிளாஸ், அந்த சூம் எல்லாம் கிடையாது. இது நேர வர வேணும். அதுல கட்டாயம் 100 வீதம் ஆக்கள் அதுக்கு சமூகம் அழிச்சு இருக்க
0: வேணும். செஞ்சா அடிச்சாலும் கூட சூம்ல தானே அடிப்பான். நேரம் வந்து அடிப்பான்.
1: ஏன் அடிக்க வேணும்?
0: நம்ம
1: என்ன அடி பொம்பளை பிள்ளைகள் அடிக்குமாடா? நல்ல வடிவான முறையில அவங்க தொழில்
0: போட ஆக்க மரத்தோட்டி போட டெய்லரிங் இதுவரைக்கும் ஒரு கோர்ஸ்யா?
1: ஒரு கோர்ஸ் இல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோர்ஸ். இது வந்து அதாவது நடமாடும் கலை அரங்கம்.
0: நடமாடும் கலை இதுக்கு எவ்வளவு 1000-2000 அடிக்கலும்.
1: அடி ஒரு கோர்ஸுக்கு ஒவ்வொரு மாதிரியடா. தையலுக்கு வந்து
0: 85000
1: விளங்குதா? பட்டமடிப்பு நேரத்துக்கு வந்து வேறையா 30000 கொடுக்கணும். யூனிஃபார்ம் மேல அந்த கருப்பு தொப்பியெல்லாம்
0: அது வந்து கிராஜுவேட் என்னமோ சொல்லுவாங்க.
1: கிராஜுவேட் தானேடா,
0: கேக் போடுறியா
1: என்ன இது? சும்மா ஒண்ணு உனக்கு அப்படியே ஒவ்வொரு வருஷமும் ஒரு பர்த்டே வருது தானே, ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது தானே, இது எல்லாத்தையும் சும்மாவும் செய்து முடிக்க உடனே வச்சு விட்டு இல்லமா?
0: ஐஸ்வர்யா அந்த கோட்மாக்கு அந்த வக்கீல் கோட்மா அது
1: வரை சமையல் செய்கிறவனே அவ்வளவு கோட் போட்டு
0: செய்யறான்.
1: அது அதை செய்யறவனே அதை செய்யல, இவ்வளவுதான் படிச்சவன் ஒரு கோட்டை கொடுத்தத கௌரவிச்சு என்ன பிரச்சனை?
0: அது பரவாயில்ல. அந்த கேக்கும் சோறுக்கும் மரத்தோண்டிக்கும் சரி வருமானா?
1: நீ என்ன சும்மா கீழ்த்தனமா யோசிக்கிறேன்?

0: இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: இவன் சின்ன சரித்தான், அந்த அந்த கருப்பு கோட் போட்டு கையில ஒரு சுருட்டி சர்டிபிகேட்டை வச்சு போட்டோ எல்லா வீட்டுல, அது படிச்சவனும் டாக்டருக்கு படிச்சவன் டாக்டருக்கு கேக்குக்கு போயிட்டு அது கொடுத்தா எனக்கு இல்லையா முதல்ல அடிப்பானு. என்ன சேரு, அதுக்கு மதிப்பு இல்லாம போச்சா, இல்லாட்டி இவனை மிதிக்க பாக்குறானா, என்ன சேரு. இந்த கூட்டம் முதல்ல இவருக்கு போடப்பா. இதெல்லாம் சொல்லி இடையில சின்னானே கலை அரங்கம் சரி, எல்லாம் கலைத்தான் நடமாடும் கலை அரங்கம்னா ஊர் ஊரா போயிட்டு ரத்தத்தை உறிஞ்சிருப்பானா தெரியாது. என்னமோ ஒன்று செய்ய போறான்னு தவிர ஏதாவது ஊர்ல வச்சு நாங்கள் பகவான் எக்ஸ்பெக்ட் பாஞ்சி தப்பி ஓடிடுவோம். சரி பரவாயில்லப்பா, அவன் கேப்பா கொண்டுப்பா சரியா வந்து மாட்டிட்டான் நூலுக்கு.
2: பாத்தி பாத்தி ஏ தொழில்நுட்பத்தை பாத்தி
1: பாத்து நானே ஏஐல மாற வேலைகள்யா நானா.
2: அவ்வளவு நோட்ஸும் இப்ப அதுலயே எடுத்துக்கொள்ளலாம். எப்படி கிளாஸ்கள் இருக்குது, ஆறு விஐபி வாரான், என்ன மாதிரி இதோட நிலைப்பாடு இருக்கு, எல்லாமே நம்ம குடுக்கல அதுவே போட்டு கொடுக்குற விஷயங்களை அதை வச்சு படிப்பிச்சு கொடுத்துட்டு போற விஷயம் தான் இடம் இருக்கு.
1: நானும் பாத்தேனாலும் சின்ன கேக் கோஷ் எல்லாம் முடிஞ்சினாலும் இந்தியால இருந்து ஒரு ஆக்டர் எல்லாத்தையும் கொண்டாடுறாங்க, அது மாதிரி நாங்க சேரியா
2: என்ன மாதிரிதான் தேவையே
1: கிடையாது. நடிகை கொண்டாந்து பேரு நக்மாண்டு ஒரு பொண்ணு கேட்கல, நக்காதமாண்டு இருக்க கூடாதான்னு
2: கேக்குறான். சாப்பிடுறதுக்கு நாக்கில் அமைச்சு சாப்பிட
1: முடியும்.
2: சில சில விஷயங்களுக்கு கேள்வி இருக்கப்படாது.
1: கொஞ்சம் விளையாட்டுல கொஞ்சம் ஒழுங்கா செய்யும் இல்லையா
2: விளையாட்டு.
1: இப்ப நாங்க மக்களுக்கு இது தப்பா நினைக்கப்படாவே.
2: தம்பி ஓடி விளையாடு பாப்பா, விளங்குதா? எல்லாம் விளையாடி விளையாடித்தான் விஷயம் நடக்கும். அதனால இது விளையாட்டு எடுக்கிற விளையாட்டு எடுத்து அது ஃபைனல் பண்ணட்டும்.
1: எனக்கு கால் பண்ணி சின்ன காசு போட்டீங்க அது போட்டீங்க, எனக்கு போட இல்லையா நானா?
2: உனக்கு போட மாட்டாங்க தானே, இது வந்து நடமாடும் எக்கனமிக்கு தானே போட்டுக்கிறாங்க. கலை அரங்கம் அரங்கம் உனக்கு தெரியுதானே, இது வந்து மட்டக்களப்புக்கும் போகணும்,
1: மட்டக்களப்புக்கும்
2: போகணும், யாழ்ப்பாணத்துக்கும் போகணும், கண்டிக்கும் போகணும். அந்த பிள்ளைகளை நாங்க அலங்கரிக்கப்படாது. ஒவ்வொரு இடத்துலயும் ஆக குறைஞ்சது 40 பிள்ளைகளுக்கும் குறையாம இருக்க வேணும். பெரிய ஹோசுகள்லான
1: நேரத்துல நீங்க நெஞ்ச நக்கிடுவீங்க.
2: அதனால எங்களுக்கு பிள்ளைகள் குறைஞ்சாலும் பிரச்சனை இல்ல, ஸ்பான்சர்ஸ் இருக்கிறாங்க.
1: அதுக்கு விளம்பரம் தரத்துக்கு பொன்சிச்சிருக்காங்களா?
2: என்னடா சொல்ற நீ, எல்லாம் இந்த சீஃப் கெஸ்ட் வரவனா சும்மா வர மாட்டான், அவனே ஒரு தொகையை கொடுத்து தானே வந்து உட்கார போறான். இல்ல
1: காசு கொடுத்து அவனை கூட்டி வரணும்.
2: வெளியில இந்த போகக்கூடாது இந்த விஷயங்கள்.
1: இல்ல இல்ல போல
2: விளங்குதா? இது நமக்குள்ள விஷயம் நடந்து கொண்டிருக்க வேணும். எல்லா பிள்ளைகளும் எவ்வளவு கனவுகளோட படிக்க வருது, சீரழிக்க அதுகளுக்கு அழகான கோட்டை போட்டு கையில சிவப்பு அந்த
1: இதுக்குறோம்.
2: ஒரு படத்துக்கு கலவி கொடுத்தா 3000 ரூபாய் எடுக்க போறோம், அவனுக்கு 300 ரூபாய் கொடுக்க போறோம்.
1: 3000 எடுத்து 300 ரூபாய் அவனுக்கு என்ன
2: வியாபாரம் தானேடா?
1: 2700 ரூபா அப்போ
2: அது 40 பிள்ளைகள் வந்தா தான் ஒரு கணக்கு கிடைக்கும். 5 வந்தா 5 தான் கிடைக்க போகுது. 2700 ரூபா 5 40 பேர் எப்படியாவது சீக்க பாக்கணும், அங்கதான் ப்ரமோஷன் இருக்கு.
0: வசந்தம் FM 102.6.

0: மாறவே இல்லை. என்னத்தான் அந்த பில்லா விஷயங்களை சின்னாலும் கூட அந்த கடைசியில நல்ல விஷயம் ஒன்று சின்ன பிள்ளைகள் பாவம் அப்படி இப்படி சொல்லி ஏண்ட பேரை போட்டு பச்சேன். போனை திறந்தாலே வெளிநேர்ந்து போன் போன் போன் போன் போன் பாரு ஒரு கோலன் வருது. ஹலோ டாரு செத்தி பரிதா, எங்கே இருந்து ஓட்டமா வடியா? அது சொல்லுங்கம்மா. கோஸ் எஸ் எஸ் நாங்கள் கோஸ் சேரு. உங்களுக்கு என்ன கோஸ்? கேக் காஷியா? ஓ நீங்க கேக் போட்டிருக்கீங்களா? போட்டிங்களேண்ணா. கேக்கு என்னென்ன ஓணும்னு தெரியுமா? தெரியா இல்லையா? சரி இங்க வந்தீங்கன்னு சொன்னா கேக்குக்கா என்ன சொன்னாவ அடிப்படி கோஸ்ல கேக் எப்படி செய்யுது, கேக் என்ன மாதிரி செய்யுது என்று எல்லாம் செஞ்சுட்டு ஓ சர்டிபிகேட் தருவோம். சர்டிபிகேட் தராமே இப்போமா சர்டிபிகேட் ஒன்று உங்களுக்கு தருவோம், பயப்பட வேணா. நீங்க நேரா கண்டக்ட் பண்ணுங்க. 85,000 என் அக்கௌண்ட் போட்டுட்டீங்களா? டார்க்கு டார்க்கு பில்லா போட்டீங்களா? இப்ப எனக்கு ஏன் கால் பண்ணீங்க? அட்ரஸ் கேட்கவா? நீதான் மருதான ஸ்டேஷன்ல வந்து இறங்குங்க. இறங்கினீங்க ஆட்டோவில் நிப்பாட்டி பானூல் அவன்கிட்ட செல்லுங்க. நடமாடும் கலை அரங்கம் செல்லி செல்லும் அப்படி பௌத்தாலோக மாவத்தால வந்து மருதானிக்கும். அதுக்கு ஒசக்கையால போமா கீழே போக கொண்டிக்கும். அந்த போக்கு அடியால வந்த சீக்க பெருசா பில்டிங் அடிச்சுவன் நடமாடும் கலை அரங்கம். வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க. ஓகே ஓகே ஓகே தேங்க்யூ.
1: உங்களுக்கு
0: மத்த எல்லாம் நீங்க படி கேக்கல எங்க போட படிச்சீங்க? மாத்தல இல்லையா? சரி சரி சரி இப்ப சர்டிபிகேட் அவங்களுக்கு ஓணும் இல்ல இல்ல அது அங்க சேரு. எங்க செஞ்சாலுமே நான் சர்டிபிகேட் கொடுக்குறேன் எங்க வேலை தானே. ஓ சர்டிபிகேட் ஓணும் இல்லையா? ரைட் ரைட். உங்களுக்கு எல்லாம் வந்து அந்த மாய்க்கு சர்டிபிகேட் இல்ல கோஷில இந்தியால இருந்தா வார இல்லாம் வந்து அவங்களோட கையால எடுக்கிறேன். ஓ கிட்டத்தட்ட அதுக்கு வந்து சாதாரண கோஷ் வந்து 1,000,000 150,000 வரும். ஏய் 85 வந்து இங்க படிக்கிற ஆக்களுக்கு நீங்க வேற எங்க தானே படிச்சிருக்கீங்க? அதுக்குதான் ஓ 170 போட்டீங்க. யாருக்கு போட்டீங்க? எப்பே காட தெம்மே பில்லாக்கா பார்த்த. சரி சரி அவர் நீ வார இடம் செல்ல இல்லையா? அப்படியே கொட்டுவை ஸ்டேஷன்ல இறங்கினீங்கன்னு சொன்னா 138 பஸ் சீக்கம் பிட்ட கொட்டு ஓமாக்காம பிட்ட கொட்டு ஓமாக்காமன்னு கத்துவான். பட்டாண்டு அதுல ஏறி ஓமாக்காரன் சந்தில இறங்கி என்ன கோர்ஸ் கேக்கா குக்கிங் அடுப்புல எப்படி சட்டி வைக்கிறது சொல்லி கொடுப்போம். நீங்க கல்யாணத்துக்கு ஆக்குறாளா? அதுக்கு ஒரு சர்டிபிகேட். ஐயோ ஐயோ எங்க நீங்க ஆக்குவீங்க கல்யாணம்? சாம்பார் வடை பருப்பு அதுவல் போடுற ஆள் உங்களுக்கு சர்டிபிகேட்னா? சரி நீங்க நேரம் மூர்த்தி எங்கேயும் போவானா? இங்க வாங்க. இங்க வந்து நான் இருப்பானா இருக்க மாட்டானு நீங்க கவலைப்படப்படாய். வந்த சீக உங்களுக்கு கோஸ் சரி காசும் சரி. ஓகே போட்டிருக்கேன்னு கேட்க நினைக்கிற போட்டிருப்பான். சரி மூர்த்தி வாங்க வாங்க வாங்க வாங்க சும்மா இந்த ஆரோக்கியத்தை கூட்டிக் கொண்டு வாங்க.
1: இலங்கையில் இருக்கிறவன் எல்லாரும் செய்வான். ஆனா பொண்ணு பாட்ட கோஷ் கேக்குறான்
2: தெரிஞ்ச விஜய் என்ன அதுக்கு தானேடா நாம எல்லாத்தையும் ப்ரமோட் பண்ணி இருக்கிறோம் அதுக்கு தானே எடுப்பாங்க
1: இல்லன்னு தெரிஞ்சுக்கினானு ஆனா அக்கௌண்ட்ல காசு போட்டிக்கா அதே டார்க்கு போட்டுன்னு எனக்கு தெரியாது
2: அது நம்ம நிலையத்துக்கு வெறும் பிரச்சனை இல்ல
1: நிலையத்துக்கு
2: கலையரங்கம் அது விஷயம் எல்லாம் சரியா நடக்குது நீ வந்து இதுல எதுவும் பிரச்சனையா யோசிக்கிறியோ
1: இல்ல இல்ல இன்னும் காசு
2: இல்ல நீ படிப்புக்கிற என்ன விஷயமா இருக்குதுக்குல்ல ஏதாவது

0: நம் தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும்
1: போயாச்சு. இப்ப வந்து BMIHல வந்து ஃபங்க்ஷனை வச்சிருக்கான். பட்டமளிப்பு விழா இந்தியாவில் நக்மாவையும் புக் பண்ணியிருக்கானான், தமிழ்னாவையும் புக் பண்ணியிருக்கானா, மாத விழத்தான் செஞ்சிருக்கேன். இப்போ கெஸ்ட்டு கேட்டுக்கோணுமே, இதுக்கு சரியாக வந்து சரியாக வரும் வந்து மூமெண்ட் ஹரி தான் சரியாக வருவான். இவருக்கு ஒரு கோலுண்டு அடிக்கிட்டு அவரை கெஸ்ட்டை கூப்பிடுவோம். ஒரு கணக்குண்டு தரதான் நீ போடுற போன். ஹலோ தாரு, ஹலோ ஹலினா அண்ணாவா, நான் தப்பேசி தார்னிங் அலினாண்ணா, சொல்லுங்க சொல்லுங்க அலினானா, எங்கிட்ட அந்த அந்த கோஷிக்கு தான் எங்கட கோஷ் கே கோஷ் ஐ நாங்கள் செய்கிறோம். அதுக்கு நான் என்ன செய்யணும், நீங்க தான் இந்த கெஸ்ட், என்ன கோஷா மெய்ந்தி மெய்ந்தி மரத்தோண்டி போடு. அதுக்கு நீங்க வந்த எங்களுக்கு மனசுக்கு சரியான திருப்தி. நான் வரதா இந்த நிறைய கட்டுப்பாடு வலிக்கு, அதுல என்ன நீங்க என்ன மரத்தோண்டியா போட போறீங்க, சும்மா வாரு. நானும் டேட்டிக்குமா, ஓ 31st. ஆ நீ வந்தா வேற ஏதாவது வரப்படாதா? ஐ சரியில்லையே நானா, இதெல்லாத்தையும் கூப்பிடத்தானே வேணும். நானா இந்த பையன் நக்மாமும் தவண்ணா அடுத்த முறை மீனவாரு. ஓ நாங்க இவரையும் கூப்பிடத்த ஐக மினிஸ்டருக்கு, அவங்க வாழாமா இல்லையானா அவங்க வந்தா எவ்வளவு சரி எங்களுக்கு கொடுப்பாங்க, ஃபுல்லா நீங்க தாரீங்களா, உங்களோட பேர்ல செய்யணும். தமிழ்னா உங்கள கையில கொடுக்குறா, நீங்க சரி போயிட்டு இங்க கொடுக்கணுமையா, சரி நானா எவ்வளவு போல எட்டி கேளும். அப்ப சோர்த்தானே டேட் எழுதி வச்சுக்கலாம், 31st. ஓ இந்த மாசம், ஓ அங்கிதா அங்கிதா அங்கிதா, டெங்கு டெங்கு இவனை பாருங்க மாரகேஷ், இவன் வரணும் வேற ஏதாரும் கெஸ்டா வரப்பட அதுல மரத்தோண்டி போடுறது மாறாள்தான்.
2: எல்லாம் நீ சரியான முறையில அமைச்சுக்கொண்டு
1: தலைமையில நடக்கணுமா,
2: ஆனா நீ இந்த விஷயத்த மாத்திரம் கேட்டிருக்க மாட்டே. அவன் லிங்கம் வர்றன்னு சொல்லிருக்கான், டெண்டர்ல லெஜன் தாரன்னு சொல்லி சொன்னியா நீ,
1: அந்த செல்ல வேற தாரு மேனா செய்ய,
2: அதுதானே பிரச்சனை. லிங்கம் சார் வாரன்னு சொன்னவர்
1: என்ன தெரியுமா, நீங்க உங்களோட இப்பதான் பேசினே லிங்கம் சார் அவர் வாராராம், அவர் சார் விஷயத்த கேளுங்க, அவர் சின்னாராம் 2.5 லட்சம், அவர் தாரண்டி சின்னாராம், நீங்க 5 லட்சமா? ஐயோ சீந்த இந்த காசுக்கு நான் பேசல, அஞ்சு விடுவேன் விடுவேன் 5 லட்சம் இல்ல நான் நீ சாரி லிங்கமாவது லங்கமாவது நீங்க வாங்கினானா, நீங்க நீங்க தான் 5 5 ஓ சாரி
2: உனக்கு
1: உதாரணங்களை கொண்டு மேலும் நீ மனமே இருந்தா சரி தேங்க்யூ அண்ணா.

0: தேசத்தில் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: என்ன வேணும்?
2: புது ப்ராஜெக்ட்
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே?
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்ல GI Box Bar.
0: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு

இசை புயலின் இசையில் இருவர் திரைப்படத்துக்காக பெற்றோர் அருமையான பாடலோடு சந்தோஷமாக வசந்தத்தின் இன்சுவாச காற்றை நிகழ்ச்சியை நாங்களும் ஆரம்பித்து வந்திருக்கிறோம். எனவே சந்தோஷமாக நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 01212 185 00 1 அல்லது 01212 185 111 கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் நீங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம்.

0: விடுமுறை வீட்டுல கூலா இருந்து பாடல்கள் கேட்டு இருக்கீங்க அப்படியா? சரி ஓகே. சூடா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்சுவாச காற்றை நிகழ்ச்சி கேட்டா கூலா தான் இருக்கணும். அந்த மாதிரியான பாடல்கள்
1: என்ன
0: பாடல் சொல்லுங்க? அதுதான் கூலான பாடலா? சரி ஓகே, அந்த பாடல் நீங்க கேட்கலாம். யாருக்காக சொல்லுங்க?
1: பாடலே கேட்டுருக்கீங்க. வசந்தம் ராசி, ஆதம் அலி, சலீம், முகமது சாலி, கிண்ணியா, மௌரிசுநாதர் நசூர், கொழும்பு 16, மும்தாஜ் பேகம்.
0: உங்களுக்காக கேட்கலாம்.
1: ஆமா
0: ஓகே, ரொம்ப நன்றி.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை.
3: மெல்டால், தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸில் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
5: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
6: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராக

0: தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்

0: நானும்
1: நல்லா இருக்கிறேன். உங்களை மாதிரியே சாப்பிட்டீங்களா மார்னிங்? மார்னிங் இன்னும் சாப்பிடலையா? காலையில
0: எனக்கு
1: நடிகை ரொம்ப பிடிக்கும்.
0: எனக்கு நடிகை வந்து
1: யாரு?
0: மீனவி.
1: யார பிடிக்கும்?
0: கௌதமி. கௌதமி
1: அவங்களதான் ரொம்ப பிடிக்குமா? பாடல் தயாரா இருக்கு, யாருக்காகன்னு சொல்லுங்க.
0: எனக்கு ஒரு பாட்டு தர
1: மாட்டீங்களே?
0: எனக்கு வந்து இந்த இதுல இந்த விஜய் படம் வந்து ரிஷி மூலம் படத்துல ஒரு பாடுறாங்களே,
1: என்ன பாடல்?
0: அந்த பாட்டு வந்து
1: மறந்துட்டீங்க போல இருக்கு.
0: பாட்டு தளபதி ஞாபகம் இல்ல. விஜய் படத்துல இந்த
1: எல்லோருக்காகவும் அடுத்து பாய்ஸ் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல்.

0: உங்களுக்காக நடைபெற்ற ஒரு அருமையான பாடல் வசனத்தின் என் சுவாச காற்றை நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் 12:41. வணக்கம். சரி, அழைப்பில் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது? சாந்தி. ரெடி சவுண்ட் நல்லா குறைங்க. முதல்
1: நல்லா குறைஞ்சிட்டேன் மேடம். நீங்க வந்தாலே நான் நல்லா தங்குறேன்.
0: சரி ஓகே. அதிகப்படுத்த கூடாது. சரி ஓகே சாந்தி. அப்புறம் சொல்லுங்க, சமைச்சிட்டீங்களா? முடிஞ்சு வேடிகள் எல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரீயா வந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படியா? சரி ஓகே சாந்தி. உறவுகள் எல்லாம் அப்படி இருக்காங்க? சரி, அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம் சாந்தி? கோவிந்தராஜா.
1: கணவருக்காகவும் பிள்ளையிலான சஜித் ரஜித் மகள் மதிசாந்திக்காகவும் அன்பான பாடல் உங்களுக்காகவும் வருத்தத்திரை அருள்மொழி முனராக்கலை தனலட்சுமிக்காகவும் உங்கள் அன்புக்குமே பாடலை தாருங்க.
0: சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. உறவுகள் எல்லோருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வருகின்றது இந்த மனதியலத்தின் ஸ்டார் ஆஃப் த்ரீ பாடல். இன்றைய ஸ்டார் இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத்.
2: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே.

உறவுகளுக்காக பாடல் விபிகிறார். கிருஷ்ணபிள்ளை இணைந்திருக்கிறாங்க, அதே போல வந்து மும்தாஸ் இணைந்திருக்கிறாங்க. குழம்பு 14 அனைவருக்காகவும் அடுத்தும் ஒரு அருமையான பாடல்.

0: அழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளுடன் சீனாவைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட சிகரெட்டுகளின் பெறுமதி 59,10,000 ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர் குறித்த சிகரெட்டுகளை கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனையத்தின் பசுமை பாதையின் ஊடாக நாட்டுக்குள் கடத்த முற்பட்ட போதே கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் இவரை கைது செய்து அவரிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை இன்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. இதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,43.36 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இதேவேளை ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை 57.61 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மனித்தியால செய்திகளை பிற்பகல் 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
4: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: நிமிர்ந்த நடை

அருமையான காதல் பாடல் இந்த மனதீரத்தின் முதல் பாடலாக ஒழித்து வைத்திருக்கின்றது. வசனத்தில் சந்தோஷமாக இனிமையான பாடல்களோடு இன்சுவாச காற்றி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். சொந்தங்களே, இந்த மனத்தியாலத்திலையும் சந்தோஷமாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். உங்க மனதுக்கு பிடிச்ச அருமையான இனிமையான காதல் பாடல்களை நீங்களும் விரும்பி கேட்க எங்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். 01212 அல்லது 01212 நீங்களும் கால் பண்ணுங்க. அதே போல எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க சந்தோஷமாக நினைந்து கொள்ளலாம்.

0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது
4: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்

0: நடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசைஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.
3: Yo, one that you wanna listen to.

0: நிகழ்ச்சியில
1: அடுத்த
0: பாடல் யாருக்காக ஜெயகாந்த்?
1: அனைத்து வசந்த சொந்தங்களுக்காகவும் முக்கியமா உங்களுக்காக கேட்பாங்க. வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

0: தேசத்தில் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: இன்ஸ்வாச காற்றை நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். நேரம் 1:37. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இது?
2: தோப்பு கொச்சிக்கடையில் இருந்து ஈடன்.
1: ஈடன், எப்படி இருக்கிறீங்க ஈடன்? நல்லா இருக்கீங்களா?
2: அருமையான பாடல்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டீங்களா மதியம் ஈடன்?
2: இன்னும் சாப்பிடல. உங்ககிட்ட பாடலோன்னு கேட்டுட்டு தான் சாப்பிடுவோம்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம்.
1: சரி, ஆனா பசி இல்லையா?
2: பசி வராது, பாட்டு கேட்டதுக்கு பிறகுதான் பசி வேறும்.
1: சரி, ஓகே ஈடன், உங்களுக்காக ஒரு அருமையான பாடல்.
2: இந்த கையணி முன்னாள் பாடலு போடுங்க. ஆவி பறக்கும் தீக்காது அவள் வந்ததினாலே பூக்கடைன்னு பாடுவேன்.
1: சரி, அந்த பாடல் சூப்பரான பாடல். ஆனாலும் வந்து இன்ஸ்வாச காற்று நிகழ்ச்சியில் வந்து பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சரி, ஓகே, அடுத்து ஒரு அருமையான பாடல் கேட்கலாம். அடுத்த பாடல் யாருக்காக டெடிகேட் பண்றீங்க?
2: ஆதித்யா அமிந்து அமிந்து ஜெமாயா ரொசலகம குசலராஜா கொண்டு 12 மலர் நிலவட்டான் குணசேன சப்போர்க்கந்த வசந்தபுரம் வசூல ராஜமாணிக்கன் ராஜன வெளிமட்ட செல்வரம் பத்தல் ஐயாக்கன் கிருஷ்ணவட்டம் ஆட்டோ விஸ்வரம் உமாச்சந்திரன் திருமதி ரஜா தஹாரா முந்தாஜ் பேகர் ரிஸ்கா அருள்மொழி.
1: சரி, எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. உறவுகள் எல்லோருக்காகவும் அடுத்து ஒரு அருமையான பாடல்.

0: உண்மைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம் 102.6 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத்.

0: ஆஃப் தி டே.
1: சுவாச காற்றிய நிகழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். இனிமையான பாடல்களோடு நேரம் இப்போது 1:47 ஆகின்ற இந்த நேரம் அழைப்பில் மற்றும் ஒரு சொந்தம் இணைந்திருக்கிறாங்க, இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: அங்குள்ள சற்றுகளுக்கு இனிய காலை இனிய மதிய நேரம் வணக்கம் தவறு. நான் பாதிக்க சின்ன தம்பி
1: நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா சின்ன தம்பி? சரி, ஓகே, இணைந்து கொண்டு மிக்க மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். சரி, ஓகே, தொடர்ச்சியாக சொந்தங்களே, இதே போல நீங்களும் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க. 0122-765-0001 அல்லது 0122-765-111 வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் இது?
2: நான் மருதமணி ஆதம் அலி.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: நலம், உங்கள் நலம்?
1: நானும் நல்லா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
2: நீங்க சாப்பிட்டீங்க? நான் சாப்பிடவில்லை, நெசவு செய்தோடு
1: ரொம்ப நன்றி. இணைந்து கொண்ட மிக்க நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு சூப்பரான பாடல் இது.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: ரகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகர சிறைச்சாலையை சூழ உள்ள 3 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு நேற்று முதல் பிறப்பிக்கப்பட்டிருந்த போலீஸ் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டுள்ளது. மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மையை கட்டுப்படுத்துவதற்காக மறு அறிவித்தல் வரை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் போலீஸ் ஊரடங்கு சட்டம் நேற்று பிறப்பிக்கப்பட்டது. இதற்கமைய 246 கெந்தலியத்த பாலுவ மேற்கு, 246 சி கெந்தலியத்த பாலுவ வடக்கு மற்றும் 181 ஜி தம்புவ ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கே இவ்வாறு போலீஸ் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருந்த நிலையில் குறித்த போலீஸ் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மகர சிறைச்சாலையில் இருந்த 20 கைதிகள் பூசா சிறைச்சாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
2: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: ஈரான் மீதான புதிய தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானில் அணுசக்தி இலக்குகளை கட்டுப்படுத்தி ஹோமுஸ் நீரணையை மீண்டும் திறப்பதற்கான உடன்படிக்கையை விரைவில் எட்டப்படும் வரை ஈரான் மீதான தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்துவதாக ட்ரம்ப் தனது ட்ரூட் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் அந்த பதிவில் ஹோமுஸ் நீரணையை உடனடியாக முழுமையாக மீண்டும் திறப்பதற்கும் ஈரானில் அணுசக்தியை அச்சுறுத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பும் வகையில் உடன்படிக்கை ஒன்றை கொண்டுவர ஈரானும் பிற மத்திய கிழக்கு நாடுகளும் அவசரமாக கோரியுள்ளதாக பதிவிட்டுள்ளார். எமது அடுத்த மனத்தியல செய்திகளை மாலை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
4: மக்கள் சூடிய மகுடமே.
1: மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.

0: இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். வசந்தத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த நேரம் தொடர்ச்சியாக எங்களோடு பேசுறதுக்காக அழைப்பில் வணக்கம். ஹலோ,
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே. பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா? அப்படியா? சரி சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, பாக்கலாம். அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்?
1: ஒரு பாட்டு
0: நீங்களும் பாடல்கள் விரும்பி கேட்க இந்த பக்கம் வரலாம். 0122 185 0001 அல்லது 0122 185 111 க்கு அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளுங்கள்.

0: இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக விசுவதின் சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். வணக்கம். வணக்கம். யாரிதா?
1: என்ன
0: பெயர்? சரி, ஓகே. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, இன்று விடுமுறை போலது எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? சரி, சாப்பிட்டீங்களா? இனிமேதான். அப்படியா? சரி, ஓகே. அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்?
1: என்ன
0: பாடல்?
1: என்ன
0: பாடல்?
1: என்ன
0: பாடல் வேணும் சொல்லுங்க. சரி, ஓகே. தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. அடுத்த பாடல் ரொம்ப ரொம்ப பிடித்த பாடலா இருக்கும். அடுத்த பாடலும் உங்களுக்கு. சரி, அடுத்து நாங்க கேட்க போறது உன்னை தேடி திரைப்படத்திற்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல்.

0: உள்ளடக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
1: அனுசரணை.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீ மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: எண்ணம் தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: அன்பு திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான காதல் பாடல் விஸ்தத்தின் சுவாச காற்று நிகழ்ச்சி அலங்கரித்து சென்றது. நேரம் 2:29. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: கல்மனை நம்பிக்கை கிராமம், ஹரோல் சந்திரா.
0: ஹரோல், எப்படி இருக்கிறீங்க?
1: உங்களை போல மகிழ்வாக பகல் நேர காவல் கடமையோடு வசந்தத்தில் உதவியோடு இருக்கிறேன்.
0: சரி, ஓகே, சிறப்பு. ஹரோல், மதியம் சாப்பிட்டீங்களா?
1: ஒரு மணிக்கு சாப்பிட்ட.
0: சரியா, டைம் காச்சு. சரி, ஓகே. பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா ஹரோல்? சரி, ஓகே. அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்னு சொல்லுங்க.
1: பாடலை கேட்பதற்கு ஜெருசா தேவமன் டீச்சர், கமிலா, கமலினி, லயனல் கிரகரி, புட்டுக்கலை குகாரி அனைவரையும் நினைத்துக் கொண்டுதாருங்க.
0: சரி, ஓகே. எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடல் கேட்கலாம். அடுத்தும் ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்சுவாச காற்றே நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். இனிமையான காதல் பாடல்களோடு நேரம் இப்போது 2:44. பேஸ்புக் பக்கமாகவும் ஏராளமான சொந்தங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. ஹேட்டனிலிருந்து பரமானந்தன் வசீகரன் இணைந்திருக்கிறார் சொந்தங்களுக்காக பாடல் பிபி கட்டு. அதே நேரம் விஜயகுமார் இணைந்திருக்கிறாரு. அவரும் உறவில் எல்லோருக்காகவும் ஒரு சூப்பரான பாடலுக்காக அடுத்தும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆல்வின் ராஜேந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. அவரும் பார்த்தீங்க சொன்னா நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு, பாடல்கள்னா ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி கொழும்பிலிருந்து நிகழ்ச்சி கட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். அதே போல திபிகா செல்வது ஸ்டீபன் இணைந்திருக்கிறார். கண்ணா இணைந்திருக்கிறாரு. அவரும் பாத்தீங்கன்னு சொன்னா இனிக தேனிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். இன்சுவாச காற்று நிகழ்ச்சியோடு ரொம்ப சந்தோஷமான பாடல்கள் கேட்டது ரொம்ப குதகலமா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப நன்றி. அதே போல ஹப்டான்ல இருந்து எங்களோட வந்து நவீன் இணைந்திருக்கிறார். பப் டெய்லர்ல இருந்து நிசார் அக்கறை பெற்றிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற நேரம் ஜெய்காந்த் இணைந்திருக்கிறாரு. ரம்புடியிலிருந்து இணைந்திருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து பால கார்த்திகா சொந்தங்களுக்காக பாடல் விவகாச்சிருக்கிறாங்க. குறிச்சாக்கண்டிலிருந்து அசருடீன் இணைந்திருக்கிறார். அன்பான வணக்கங்கள். நிகழ்ச்சியில இன்றைய பொழுதும் எல்லா பாடல்களும் ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அனைவருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு அருமையான இனிமையான பாடல்

கல்விக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்தும் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி தயாராக இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: சத்தியாலய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மலுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: இலங்கையின் மொத்த ஏற்றுமதி வருமானத்தை 2030 ஆண்டளவில் 36 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமாக உயர்த்துவது அரசாங்கத்தின் இலக்காகும் என அமைச்சர் வசந்த் சமர்சிங்க தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் பணியாற்றும் வர்த்தக திணைக்களத்தின் வர்த்தக அதிகாரிகளுடன் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் பொருளாதார அபிவிருத்தி வழித்திட்டத்துக்கு ஆதரவாக இலங்கையின் வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா மற்றும் திறன் வாய்ந்த வேலைவாய்ப்புகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான தற்போதைய நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால முன்னுரிமைகள் குறித்து இதன் பொழுது ஆராயப்பட்டன. ஈரான் தற்பொழுது கடுமையான பணவீக்கத்தை சந்தித்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் 11 இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானிய நாணயமான ரியால் பலவீனமடைந்து வருவதை காட்டும் வரைபடத்தை அவர் பகிர்ந்துள்ளார். மேலும் குறித்த பதிவில், நான் ஈரானிய நாணயத்தை அழித்து வருகின்றேன் என டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். எமது அடுத்த மனித்தியால செய்திகளை மாலை 4 எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு. 102.6 102.8 அலைவரிசை என்னோடாக. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0003, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு கால் பண்ண முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் இங்கிருந்தாலும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம் போங்க, உங்க கமெண்ட்ஸ் பதிவு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாரா இருக்கேன் என்பதையும் நினைவுபடுத்திக் கொண்டு இப்பாரம்பத்திலே நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: ஹலோ வணக்கம். யார் இது?
1: வினோத்.
0: வினோத் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க வினோத்? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வினோத் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: என்ன
0: பாடல்?
1: அடடா,
0: இது வந்து இசை ராஜாங்கம், அதனால் வந்து இளையராஜா இசை அமைத்து இளையராஜா பாடிய பாடல்கள் மட்டும் கேட்க முடியும். சரியா? சரி, யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. நன்றி நன்றி நன்றி. அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது. ஜூலி கணபதி திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்கள் இசையமைத்த பாடல்.

0: நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது. மனசெல்லாம் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்கள் இசையமைத்த ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு. இப்ப அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம். கட்டுவான் சகுந்தலா தேவி, சொல்லுங்க அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன செய்றீங்க? நீங்க சாப்பிட்டீங்களா? டீ குடிச்சீங்களா? ஆஹா, அப்படியா? சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: எங்க அங்கஜி குடும்பம், தம்பி குடும்பம், அன்பு தோழி ஆனந்திக்காங்க.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி. நீங்களும் தொடர்ந்து கால் பண்ண முடியும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0003, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு கால் பண்ண முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் வருகிறது. இசைஞானி இளையராஜா இசை அமைத்து கார்த்திக் அவரோடு இணைந்து பவதாரணி பாடிய ஒரு அழகான பாடல், அழகி திரைப்படத்திற்காக. Thank you.

0: இளர் வேநீர் கால பஞ்சமி, மனம் விரும்புதே உன்னை திரைப்படத்திற்காக ஒளித்தோய்ந்திருந்தது. பாடல் 102.6, 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு. இப்ப அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமிலோ. வணக்கம்.
1: அன்பான மதிய நேரம். வணக்கம்.
0: அன்பான வணக்கம். யாருது? சரோஜினி. எப்படி இருக்கீங்க சரோஜினி? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சொல்லுங்க அம்மா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படியா? பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: நல்ல சந்தோஷமா இருக்கு. என்னோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க அம்மா, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: இல்லீங்க மேடம், சாப்பிட்டேன் மதிய சாப்பாடு. எடுக்கல, டைம் இருக்கு.
0: டைம் இருக்கு, இனிதான் டீ எடுக்கணும். சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: கொழும்பு 14 மும்தாஜ் வேதம், யாழ்ப்பாணம் சாந்தனி, பருத்துறை அருள்மொழி, சிறியல்ல ராஜலட்சுமி, சின்னைய மகாதேவன், பனாவத்தை ஆட்டோ விஸ்வநாதன், சோமத்ரி இவர்களுக்காகவும், பராவளையில இருக்கும் சத்யா காமணி அவர்களுக்காகவும், பரசாலை கோகிழவாணி ரமேஷ் அவர்களுக்காகவும், அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும்
0: சரி நன்றி. நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டமைக்கு நன்றி, நன்றி, நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு கால் பண்ண முடியும். அதே நேரம் பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப பேஸ்புக் கூடாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய் அக்கா, அன்பான மாலை நேரம் வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று கின்யா மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேரம் வணக்கம் மானதி சிஸ்டர், நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று மாளிகாவத்த சந்திரா குசன் ஒர்க் ஷாப்பிலிருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இசை ராஜாங்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று அக்கறைப்பற்று பள்ளிக்குடியிருப்பிலிருந்து அப்துல் காதர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கமும் வாழ்த்துக்கள் என்று செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டெய்லர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம், வலிமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். வசந்தம் எஃப்எம் சொந்தங்களுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு பரமானந்தன் வசீகரன் கிள்ளவிட்ட பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் ஒரு குடவத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறு முகம் ரமேஷ் சத்தமா நிகழ்ச்சி கேட்டு இருக்காங்க. அதே நேரம் ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் வணக்கம், மதுகமையிலிருந்து கஸ்தூரி கடையில் இருந்து கஸ்தூரி ராஜா, இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். எனக்கும் என் அன்பு மனைவி விமலாதேவி மற்றும் மகன்மார்களான பிரசன்னா, அபிநாஷ் மற்றும் மகள் அபிநவி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி, நலமா இருக்கீங்களான்னு கேட்டிருக்கீங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இனியும் இணைத்துக்கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு கிணிகத்தின கடவுளையிலிருந்து கண்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத். ஒலிக்கும் பாடல் இது சச்சின் திரைப்படத்திற்காக.

தான் தான் விஜய் பேசுறேன். என்ன ஒரு நடிகனாக்கி இளைய தளபதிங்கிற கௌரவத்தையும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி. உங்க எல்லாரையும் நேரில் பார்த்து பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் இப்படி ஒரு வழி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, அதே மாதிரி தான் எனக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுனா நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? அதே மாதிரி தான் நானும். என் அப்பா அம்மா இருந்தால் கூட விட மாட்டேன். என்னை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டால் மிஸ்டர் கிளீன்னு சொல்லுவாங்க. பொய், சுத்த பொய். என்கிட்ட கூட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது. பொண்ணுங்கள் எங்கே பார்த்தாலும் சரி எனக்கு இல்தக்க சையாக வந்துடும். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா?

0: செய்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: மகர சிறைச்சாலையினுள் ஏற்பட்ட பதற்ற நிலை தொடர்பான உடனடியான விசாரணை ஆரம்பிக்கப்படும் என சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் ஏ சி கஜநாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு இன்றைய தினம் கருத்து தெரிவித்த பொழுதே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் கைதிகளினால் மகர சிறைச்சாலையினுள் ஏற்பட்டுள்ள சேத விபரங்கள் குறித்தும் விளக்கம் அளித்தார். சிறைச்சாலையின் சமையல் அறை, புனர்வாழ்வு கட்டிடம் மற்றும் அலுவலகம், தலைமை சிறை கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் மற்றும் சிறைச்சாலை வைத்தியசாலை என்பன சேதமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: உலகம் முழுவதும் ராக்கெட்டுகள் மற்றும் செயற்கைக்கோள்களின் ஏவுதல்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் விண்வெளி குப்பைகளால் பூமிக்கு ஏற்படும் ஆபத்துகள் அதிகரித்து வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விண்வெளியில் சுற்றி வரும் செயலிழந்த செயற்கைக்கோள்கள், ராக்கெட்டின் பாகங்கள் மற்றும் பிற கழிவுகள் காரணமாக வாரத்துக்கு சராசரியாக சுமார் 1 மெட்ரிக் டன் எடையுள்ள விண்வெளி குப்பைகள் பூமியில் விழுவதாக விஞ்ஞானிகள் மதிப்பிட்டுள்ளனர். ஏற்கனவே பல நாடுகளின் ராக்கெட் பாகங்கள் மற்றும் செயற்கைக்கோள் கழிவுகள் பூமியில் விழுந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளதுடன் சில இடங்களில் அவை சேதத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலைமை தொடருமானால் 2035 விண்வெளியின் குப்பைகள் மனிதர்கள் வசிக்கும் பகுதிகளில் விழும் அபாயம் மேலும் அதிகரித்து மனித உயிரிழப்புகள் ஏற்படும் சாத்தியம் உருவாகலாம் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எமது அடுத்த மனுத்தியல செய்திகளை மாலை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: மணியே மணிக்குயிலே நாடோடி தென்றல் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக அப்படியே இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளேயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இசை ஞானி இளையராஜா இசையமைத்த அழகான பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0003 அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு கால் பண்ண முடியும். அதே நேரம் பேஸ்புக் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினோடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம். அன்பான மாலை நேர வணக்கம். யார் பேசுறீங்க?
1: சத்யகுமார் பேசுறேன்.
0: சத்யகுமார் எப்படி இருக்கீங்க? சத்யகுமார் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா சுகமா இருக்கேன் அக்கா. அக்கா இப்ப நல்லா சுகமா இருக்கீங்களாக்கா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சத்யகுமார் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு விடுமுறை நாள், வெளியிலயா இல்லாட்டி வீட்டுல இருக்கீங்களா? சரி சரி. உங்களுக்கு இசைஞானி இளையராஜா பாடல்கள் எல்லாம் பிடிக்குமா? எல்லா பாடலும் பிடிக்கும். சரி, அடுத்தும் கூட அவர் இசையமைத்த ஒரு அழகான பாடல் வர தயாராக இருக்கின்றது. யாருக்கெல்லாம் அந்த பாடலை கேக்குறீங்க?
1: இளமதனி
0: மற்றும் சொல்லுங்க
1: அக்கா. மகன் சசிதன் அக்கா நாளைக்கு 16வது பிறந்த நாள் கொண்டாடுறாரு அக்கா, மிக விமர்சையாக. அம்மா மகன் ரமேஸ்வரி, அக்கா அக்கா இளமதனி, தங்கச்சி பதிசாலனி, தாத்தா செல்லதுரை, ஆச்சி சந்திரமலர் மற்றும் உற்றார் உறவினர்கள் அனைவரும் பல்லாண்டு காலம் வாழ்க்க வேணும் வாழ்த்துக்கிறாங்க அக்கா.
0: சரி, வசந்தம் எஃப்எம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரியா?
1: தேங்க்யூ அக்கா.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி.

0: நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. உடன் பிறப்பு திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து சுரணலதா பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் நூடாக இப்ப பேசுவதற்காக யார் வந்திருக்காங்க? ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: ஹலோ வணக்கம், அன்பான மாலை நேர வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் நீர்கொழும்பு. நிசாம்.
0: நிசாம் சொல்லுங்க. நிசாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிசாம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் கடையில இருக்கிறேன்.
0: கடையில இருக்கீங்க?
1: சப்ள வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: அடடா, அப்படியே பாடலும் கேட்டுட்டு இருக்கீங்க?
1: சொல்லுங்க,
0: இளையராஜாவின் பாடல்கள் உங்களுக்கு பிடிக்குமா?
1: ஆமா, எனக்கு எல்லா பாடலும் பிடிக்கும்.
0: எல்லா பாடல்களுமே பிடிக்கும்.
1: நீங்க போட்ட பாடல் எல்லாமே நல்ல பாடல்கள்.
0: சரி, ரொம்ப நன்றி நிசாம். அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் இருக்கு. இந்த பாடல நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: ஆர்ஜி ஆனந்தி அக்காக்கும், அக்காக்கும், வசந்தம் கேட்கும் அனைவருக்கும் கேட்போம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0033 அப்படி இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதோடு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான ஞாபகப்படுத்தல் கூட இருக்கின்றது. பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் வந்து ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் எஃப்எம் வசந்தம் டிவி இணைந்து இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் டேக் கேர் வேலை திட்டமானது மாணவர்களிடையே வீதி விபத்து சம்பந்தமாக தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டம். இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மையமாக கொண்டு ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் இந்த வேலை திட்டம் இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது என்பதை அறிவித்து தருவதோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு. ஒலிக்கும் பாடல் இது ஈரமான ரோஜாவி திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் இசுதாஸ் அவரோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல்.

0: அப்பா அன்பே அன்பே அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்கள் இசையமைத்து இயேசுதாஸ் அவரோடு இணைந்து சித்ரா பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இப்ப நிகழ்ச்சியோடு பேசுவதற்காக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹலோ அன்பான மாலினிர, வணக்கம். யார் பேசுறீங்க? ராமையா. எப்படி இருக்கீங்க ராமையா? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஐயா. சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வேலையா இல்லாட்டி வீட்டுல இருக்கீங்களா? வீட்டுலதான் இருக்கீங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க ஐயா?
1: மனைவி ஆரியமாலா, மகன் மாரி சுகேஷ், ராஜேஷ், கமல், பேரன் கிஷான், அன்று சுனிதா, அனுஷா.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. நன்றி நன்றி. அதே நேரம் முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான வணக்கம் மானந்தி என்று சொல்லி பசரியூரிலிருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் மானந்தி அக்கா, நலமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி லண்டன்லிருந்து குமுதுராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஸ்பூன் விஜயகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்து அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஆய் சகோதரி, பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, வாழ்த்துக்கள் என்று மட்டக்களப்பு அரசடிகளிலிருந்து ஆஷினி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் இங்கிரிய ரவிக்காக பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி ராஜா பண்டார வலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் அட்டாம்பேட்டையிலிருந்து புஷ்பராஜா நிகழ்ச்சியோடு இணைந்து அன்பான வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இனிமையான வணக்கம் விமுதர கோகுல்லா ஆதித்ய குடும்பத்தினர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பூவன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஆய் ஆனந்தி அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். மது கரவளை பிட்டியவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். கணவன் ஜெகன் மற்றும் மகன்மார்களான அஸ்மின் ஜஸ்மின் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, இங்க சரியான மாதிரி மழையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இசைராஜாகம் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் என்று ரம்மோட ஜெயகாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான வணக்கம். நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்துக் கொண்டு மனைவி கவிதா மற்றும் மகள் காயோ ஆகியோரை இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பசர கஜேந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான மாலை நிற வணக்கம் என்று சொல்லி அக்கறை பற்று பொப்டெய்லர்ல இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான வணக்கம் பட்டித்திடலிலிருந்து கமலஹாசன், யசோதா. அதே நேரம் உமேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க கொழும்பிலிருந்து. இனிமையான மாலை நேர வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இன்னையும் மணித்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு கிருஷ்ணவேணி தரணி கலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் என்று சொல்லி பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் அக்கா, இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சிவா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், நானும் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், இன்னையும் மணித்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு பீர்வள ஸ்மார்ட் மாவத்தை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் அணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது. சிங்கார வேலன் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்து எஸ்பி அவரோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக செலுத்திக் கொண்டிருக்கிறார் இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத். ஒளிக்கும் பாட்டு.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: பொல்கொல்ல மகாபலி அணையின் இரண்டு வான்கதவுகளை தலா 2 அடிகள் வீதம் திறப்பதற்கு அதன் பொறியியலாளர் அலுவலகம் இன்று நடவடிக்கை எடுத்துள்ளது. நாட்டின் பல மாவட்டங்களில் நிலவும் பலத்த மழையுடனான காலநிலை காரணமாக ஏற்படக்கூடிய வெள்ள அபாயத்தை கட்டுப்படுத்தும் நோக்கிலேயே இவ்வாறு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் வினாடிக்கு 3940 கனஆடி நீர் விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு வெளியேற்றப்படுவதாக பொல்கொல்ல மகாபலி அணைக்கட்டுக்கு பொறுப்பு பொறியியலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மகாபலி கங்கையின் கீழ்நோக்கிய தாழ்நிலப் பகுதிகள் மற்றும் விக்டோரியா நீர்த்தேக்கத்தை சார்ந்த தாழ்நிலப் பகுதிகளில் வாழும் மக்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு தேவைப்படின் பாதுகாப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தினார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: அதிக வெப்பநிலை காரணமாக இத்தாலி தனது நாட்டின் கிட்டத்தட்ட அனைத்து முக்கிய நகரங்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கைகளை விடுத்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ரோம், மிலன் மற்றும் வெனிஸ் உட்பட நாட்டின் 19 நகரங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. நேற்று முக்கிய நகரங்களில் வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தது. அதிக வெப்பநிலையால் ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்து முதியவர்கள், சிறு குழந்தைகள், நாட்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். அதிக வெப்பநிலை காரணமாக பல ஐரோப்பிய நாடுகளில் காட்டுத்தீ பரவியுள்ள பின்னணியில் இத்தாலி இந்த எச்சரிக்கை அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த மணித்தியால செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தை இன்றைய நாளுக்கான மணித்தியால செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: திருச்சே தங்கமே ஞான தங்கமே.
1: நினைச்சேன் பாட்டு படிச்சேன் அப்படின்னு சொல்லி அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்தில் இருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு அப்படியே இறுதி மனத்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மனத்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இசை ஞானி இளையராஜா இசை அமைத்த அழகான பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 அலைவரிசையினூடாக தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் அக்கா, பாராசு சிவகுமார்.
1: வணக்கம் சிவகுமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சிவகுமார் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வேலையா இல்லாட்டி வீட்லயா? அப்படியா, ரொம்ப நன்றி சிவகுமார். அப்புறம் சொல்லுங்க, இசைஞானி இளையராஜாவின் பாடல்கள் பிடிக்குமா உங்களுக்கு?
2: பாடல் கேக்குறது அபிஜான், பிரேக்குமார், சிறிசான், அலிதான், அபி, ஜான், கவிதா,
1: சரி. நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
2: நன்றி
1: நன்றி நன்றி. பதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான ஞாபகப்படுத்தல் கூட இருக்கின்றது. பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் வந்து ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் எஃப்எம் வசந்தம் டிவி இணைந்து இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் TKR வேலை திட்டமானது மாணவர்களிடையே வீதி விபத்து சம்பந்தமாக தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டம். இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மையமாக கொண்டு இந்த வேலை திட்டம் வந்து ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் கீழ் வந்து இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு. 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக அடுத்தும் கூட இசைஞானி இளையராஜா இசை அமைத்து இசுதாஸ் பாடிய ஒரு அழகான பாடல் 3 பிறை திரைப்படத்திற்காக.

மெட்ரோ இரண்டு திசமட்டில் உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். நீங்கள் கேட்டவை திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் ஏசுதாஸ் பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோட 102.6 அலைவரிசையினூடாக இப்ப அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? வத்தலை ஐயா கண்ணு, எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஐயா. சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வேலையோடு பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரி, ரொம்ப நன்றி ஐயா. அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: மற்றும்

சரி, நன்றி. என்ன பாடல்? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க, சரியா? சரி, நன்றி ஐயா, நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். இப்போது முகநூல் வழியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இனிய மாலை நேர வணக்கம் மானந்தி சிஸ்டர், பிந்திய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ரத்தோடை கம்மடுவை சேர்ந்த ஆறுமுகம் ராஜா இன்னையும் சேர்த்துக் கொண்டு மனைவி மல்லிகா மற்றும் மகள் யசோதா அபி ஆகியோருக்காக பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் மாலை நேர வணக்கம் சகோதரி இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று அரையம்பதி இதயரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிய வணக்கம் என்று சொல்லி வத்தலையிலிருந்து ராஜகோபாலன் பாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, நிகழ்ச்சியில் இணைந்துள்ளேன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பேர்வளை தர்கா நகரை சேர்ந்த ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பள்ளிகமையிலிருந்து சண்முகராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சிவானி மற்றும் சிஆர் மற்றும் ஸ்ரீஸ்ரூபி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. விதமுள்ளையிலிருந்து ஹரிதரன் நிகழ்ச்சியோடு இணைந்து வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்த் இசை ராஜாங்கம் பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி சிஸ்டர். அப்புத்தல புதுக்காடிலிருந்து ரஜினி, லாவண்யா, பிள்ளைகள் அனுஜா மற்றும் கவிஷான், அம்முக்குட்டி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான வணக்கம், நிகழ்ச்சி அருமையாக உள்ளது என்று சொல்லி சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ், எனது அன்பு அப்பா பழனிசாமி இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுறாராம், அவரை குடும்ப உறவுகள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. வசந்தமைப்பம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பண்ணைபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சியோடு இணைந்த அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி, எப்படி இருக்கீங்க, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று அறந்தாங்கி ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், நலமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று முனராகல கும்பட்கனையிலிருந்து தனலட்சுமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும் சார்ந்ததல்ல, உள்ளிருந்து கிடைக்கும் ஆரோக்கியம்,
2: வலுவான எலும்புகள், கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடல் பொலிவிற்கு கிளிக் கொலாஜன்.

0: சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் இருந்து இசைஞானி இளையராஜா இசை அமைத்து அவரே பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையினூடாக இப்ப நிகழ்ச்சியினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: அன்பான மாலை நேர வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யார் அது?
1: மும்தாஜ் பேகம், கொழும்பு பைனாலு.
0: மும்தாஜ் பேகம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க. நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: வசந்தம் கேட்கொண்டே இருக்கேன்.
0: வசந்தம்,
1: இந்தியா பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி அம்மா.
1: சந்தோஷமா இருக்கணும்.
0: ரொம்ப நன்றி. சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: இன்னும் இல்ல. நீங்க?
0: நானும் இனிதான். சரி, அப்புறம் சொல்லுங்க.
1: பாடலாம் சூப்பரா இருக்கிறது, உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்களும்.
0: சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் இருக்கு. இந்த பாடலை யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: வண்ண வண்ண பூக்கள் படத்துல இளம் நெஞ்சேவா தென்றல் தேடி எங்கும் போய்விடலாம்.
0: இளம் நெஞ்சேவா, ஏன் இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்? பிரசாந்த் இருக்கனாலயா?
1: ஆமா.
0: சரி சரி சரி.
1: பிரசாந்த் பாடம் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: நன்றி. பதினேரம் முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, குட் ஈவினிங் என்று சொல்லி சனத் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. மாலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி மீன்பிடி கந்தையிலிருந்து சுது மற்றும் கலா சுஜீதன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் அக்கா என்று சொல்லி மட்டக்களப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சனி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் மாலை நேர வணக்கம் வாழ்த்துக்கள் என்று கடுவலை மனோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம், என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஹங்வெல்லையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம், அருமையான பாடல்கள், இன்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பிரவீன் மற்றும் குமுதா பவன் ஆகியோர் மஸ்கேலியாவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹெட்டன் நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் சகோதரி, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று லிந்துள்ள எல்ஜின்ல இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. மாலை நேர வணக்கம் ஆனந்தி, பாடல்கள் அனைத்து அருமையாக உள்ளது என்று ரவீந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, குட் ஈவினிங், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். தரணிய கலையிலிருந்து நித்யா, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் எனது அன்பு மகனுக்காகவும் குடும்ப உறவுகளுக்காகவும் பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம், அவிசாவல பெஞ்சிட் ஸ்ட்ரீட்லிருந்து குமார் தங்கதுரை, யட்டியாந்தோட்ட ஆட்டோ விஸ்வநாதன் மற்றும் தும்மோதர பகத்தோட்டம் சின்னையா மகாதேவன் வத்தல் ஐயா கண்ணா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான வணக்கம் சகோதரி என்று சொல்லி பெரிய நீலாவளையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம், என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது. வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்கள் இசை அமைத்து இயேசுதாஸ் பாடிய பாடல்.

வாழ்வுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6.

0: மரியாதை திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தோய்கிறது. தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். அதற்கு முன்னாடி இறுதியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், அன்பான மாலை நேர வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? கிருஷ்ண பக்தன். எப்படி இருக்கீங்க கிருஷ்ண பக்தன், நல்லா இருக்கீங்களா? இறுதி நேரா இணைஞ்சிருக்கீங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? டீ குடிச்சிட்டு பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, பாடத்து ஒழிக்கிறது பாடல். சரி, ரொம்ப நன்றி. சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: பாடல் கேட்டது நாகசேனர், சமூகநாதன், இளவட்டர் குலசேகர், உமாச்சந்திரன், கடவுள் மனோகர், ஈடலையா, ஐயா கண்ணு, ஐயா கண்ணோட நண்பர்களுக்காக கேட்போக்கா.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி, நன்றி, நன்றி. தொடர்ந்து ஒளிக்கிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நீர்கள் தொடர்ந்து விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறது. வழங்க கலையகத்தில் ஆர்ச்சி புவனேஷ் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான், உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

நன்றி ஆனந்தி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான மாலை பொழுது உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நீங்களும் உற்சாகமாக எடுத்துக் கொள்ளுங்கள். நிறைய ஞாயிற்றுக்கிழமையை நாங்கள் அப்படியே சந்தோஷமாக கழிக்கலாம். இனிமையான பாடல்கள் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. நேரம் இப்போது 6 மணி.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்ற விடுமுறை கொண்டாட்டம் எங்கிருந்தாலும் சந்தோஷமாக எடுத்துக் கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312 7 அல்லது 0312 7 என்ற அழைப்பினை ஏற்படுத்துங்கள். பேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். யாரது?
1: சொல்லுங்க. மக்கிலியா, சாமிமலை வீதி, சுரேஷ், நித்யா தம்பதிகளின் செல்வ புதல்வி தர்சிகா தனது 20வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார். இவரை மக்கிலியா தாத்தா, தபால் தொண்டர் வீதி ராஜேந்திரன் தாத்தா, பாட்டி யோகம்பாள், மற்றும் மாமா தண்டியில் இருக்கும் தலைவர் இருக்கும் மாமா சுதாகர், மாமி பவானி, சுரேஷ், தஸ்வன் மற்ற அனைவரும் இவரை பல்லாண்டு வாழ்த்துகிறார்கள்.
0: ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் சேர்ந்து வாழ்த்தலாம். நாங்களும் வாழ்த்துக்கள் சொல்றோம். சரியா?
1: நன்றி. நல்ல பாட்டு கொடுங்க.
0: நல்ல பாட்டு தரேன் கேளுங்க. நன்றி
1: நன்றி நன்றி.

0: விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சந்தோஷமாக சக்கலக்கலா டாக்டர் அப்படி சொல்லி அப்படி சின்ன டான்ஸ் எல்லாம் போட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்க இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 7750 0301 அல்லது 0112 7750 0311 இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருது? என்ன சிரிக்கிறீங்க? பாட
1: சொன்னீங்களா?
0: இனிதான் காஃபி குடிக்க போறீங்களா? அப்ப சாப்பாடு எத்தனை மணிக்கு? பத்து மணி. சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்பதற்கு? நன்றி நன்றி. பிந்திய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்படியா? அதுதானா? சரி, ரொம்ப சந்தோஷம், நன்றி. சரி சொல்லுங்க, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: உங்களுக்காக
0: சரி, எல்லோருக்காம் கேட்கலாம். நன்றி
1: நன்றி.
2: மஞ்ச

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். விடுமுறை கொண்டாட்டம் நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 நல்ல வசல் இல்லைங்கில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasanthamfm.il கண்ட இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்க பேர் என்ன? நீங்க சூப்பர், நல்லா பாடுறீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கவா? சரி, நீங்க திருமணம் முடிச்சிட்டீங்களா? மனைவி குறைவாக கதைக்கிற மாதம் இது தெரியுமா? குறைவா கதைக்கிற மாதம், பேசுற மாதம். இப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பான் உங்களுக்கு. அத செஞ்சியா வச்சியா போனியா? நான் சொல்றேன், நீங்க எதுவும் பெருசா பேச பாடி நைட் சாப்பிடல தானே
1: என்ன?
0: அதனால சரி, தெரியாதா? விட தெரியாதா? எந்த மாதத்துல குறைவா பேசுவாங்க தெரியுமா? எந்த மாதத்துல மனைவி மாதிரி குறைவா பேசுவாங்க தெரியுமா? குறைவா குறைவா பிப்ரவரி மாதம். ஏன் தெரியுமா? 28 நாள் தானே இருக்குது.
1: மகேஸ்வரி
0: ஊரடாவத்திலிருந்து தமிழ்நாடு தொட்டு மார்மங்கம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பார்த்திருக்காரு, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நிஷா வந்திருக்கிறாங்க, மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருந்திருக்கிறாங்க. அதே போன்று எட்டியாந்தோட்டை பராவத்தை இலக்கம் உள்ள அப்படியே செல்வா ஆப்ப கடையில் ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சிக்கு, செல்வா ஹோட்டலில் ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க. பராவத்தை இலக்கம் ஒன்றில் அப்படியே ஆப்பம் சுட சுட போட்டு அப்படியே சாப்பிட்டு கொண்டிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அங்கே இருக்கங்களாம் அவருடைய மனைவி சிவசக்தி, பிள்ளையான தியாஷினி, அதே போல அங்கே நிறைய பேர் அப்பம் சாப்பிட வந்திருக்கிறாங்களாம். பாருங்களேன், பாரிஸ் சிவகுமார், அமீர், துனிஷா எல்லாம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே அப்படியே அப்பம் சாப்பிட்டு கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. யோசிக்கும் போது எங்களுக்கு சாப்பிடும் போல இருக்குது, பரவாயில்ல. பாரில் கேட்போம்.

வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

0: அதில் நான் சக்கரவர்த்தி ஏடா.
1: முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முருகா.
2: ஐயோ
1: முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சர

0: ஒரு பழைய பாடல் செட்டை கேட்டுட்டு விட ரீமிக்ஸ் என்ற பேர்ல சார் நல்ல பாடல் அப்படியே டான்ஸ் பண்ணக்கூடிய பாடல்கள் எல்லாம் தொகுத்து அப்படியே ஒரு ரீமிக்ஸ் ஆகிறது. இந்த படம் ஒரு தெரியும் இடம்பெற்ற திரைப்படம் தெரியும். இந்த திரைப்படத்துல அப்படியே சூர்யா சுப்ரன் அடிச்சிருப்பார். பிதாமகன் திரைப்படத்துக்காக தான் இந்த பாடல் ஒளி தோன்றிருக்கிறது. சார் இப்போது எங்களோட அழைப்பிலோடு சொந்தம் காத்திருக்கிறார். வணக்கம். வணக்கம்.
1: என்ன
0: செய்ய முடியாத செஞ்சிருப்பேன் செய்ய முடியாது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்பதற்கு.
1: அனைத்து வசந்த சொந்தங்களுக்காகவும் முக்கியமா உங்களுக்காக கேட்பான வாய்ப்பு தந்தது நன்றி. வணக்கம்.
0: சரி ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி. அன்பு கலந்த வணக்கம் புவனேஷன். எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி சூப்பராக இருக்கிறது. எங்களையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க சொல்லுங்கள். நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். இரவு பொழுது வணக்கம். நான் நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது. ஹட்டன் நவீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வந்திருக்காரு. புவனேஷனா பாடல் சூப்பராக இருக்குது. நன்றி நன்றி நன்றி. ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அதே போல நீசா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க.

0: சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு
2: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
3: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
2: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
4: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக வந்து கொண்டிருக்கிறார் இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: ஒலிக்கவர் இந்த பாலத்தின் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையினை கேட்கலாம்.

0: இன்றைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: மகர சிறைச்சாலை மோதல் முழுமையாக கட்டுப்பாட்டில். மகர மோதலுக்கு காரணம் வெளிசூழ்ச்சி, விசாரணைகளில் அம்பலம். மகர சிறைச்சாலையின் ஆவணங்கள், கட்டிடங்கள் அழிவு. சுற்றுலா தொழில்துறையை கட்டியெழுப்ப நிதியமைச்சின் புதிய வேலை திட்டம். கடலில் விழுந்த 17 கொள்கலங்களில் ஒன்று இதுரூப கடற்கரையில். 1 கோடி ரூபாய் செலவில் எல்ல வாட்டர்ஃபால் வீதி புனரமைப்பு. ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நிறுத்தப்படுவதாக ட்ரம்ப் அறிவிப்பு.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். மகர சிறைச்சாலையில் நேற்று ஏற்பட்ட அமைதியற்ற நிலைமைக்கு வெளித்தரப்பின் சூழ்ச்சி காரணம் என தகவல் கிடைத்துள்ளதாக அமைச்சர் ஹரசன நாணயக்கார் தெரிவித்தார். இந்த சூழ்ச்சி குறித்து பல பிரிவுகளூடாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை மகர சிறைச்சாலையில் ஏற்பட்டிருந்த அமைதியற்ற சூழல் இன்று காலை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. மகர சிறைச்சாலைக்குள் நேற்று பிற்பகல் அமைதியற்ற சூழல் ஏற்பட்டது. உடனடியாக செயற்பட்ட சிறைச்சாலை அதிகாரிகள், போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர உயர்ந்தபட்ச நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். ராணுவ மற்றும் விமானப்படையின் ஹெலிகாப்டர்களும் இதற்கு பயன்படுத்தப்பட்டன. நேற்று இரவு சிறைச்சாலையை சூழவுள்ள பகுதியில் உள்ளடங்கும் வகையில் ராணுவத்தை பயன்படுத்தி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இச்சந்தர்ப்பத்தில் சிறை கைதிகளின் உறவினர்கள் அவ்விடத்துக்கு வருகை தந்து கலகம் ஏற்படும் வகையில் செயற்பட்டமையினால் அதனை கட்டுப்படுத்த பாதுகாப்பு பிரிவினர் கடும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்தனர். அவ்வாறு வருகை தந்த சிலர் போலீசார் மீது கற்களைக் கொண்டு தாக்குதல் நடத்தினர். இந்நிலைமைக்கு மத்தியில் ராங்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 3 கிராம சேவகர் பிரிவுகளில் போலீஸ் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டது. இதேவேளை இன்று காலை விசேட அதிரடிப்படையினர் சிறைச்சாலைக்கு நுழைந்து மகர சிறைச்சாலை நிலைமையினை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். குழப்பம் விளைவிக்கும் வகையில் செயற்பட்ட கைதிகள் உரிய இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். நேற்று இடம்பெற்ற இந்த அமைதியற்ற நிலைமையால் சிறைக்கைதி ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் 6 பேர் காயமடைந்து ராங்கம போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்ட கைதிகள் சிறைச்சாலை சொத்துக்கள் பலவற்றுக்கு சேதம் ஏற்படுத்தியுள்ளனர். அவர்கள் நிர்வாக கட்டிடத்துக்கு தீ வைத்ததோடு அதிலிருந்த சகல ஆவணங்களும் தீயில் அழிந்துள்ளன. சிறைச்சாலை சமையல் அறை, புனர்வாழ்வு கட்டிடம், புனர்வாழ்வு காரியாலயம், பிரதான ஜெயிலர் அலுவலகம், சிறைச்சாலை வைத்தியசாலை என்பன அழிவடைந்துள்ளன. இதேவேளை மகர சிறைச்சாலை சம்பவம் வெளித்தரப்பின் சூழ்ச்சியின் பிரதிபலன் என தகவல் கிடைத்துள்ளதாக அமைச்சர் ஹரசன நாணயக்கார தெரிவித்தார். அவர் மேலும் இது தொடர்பில் கருத்து வெளியிடுகையில், தற்போது நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சிறைக்கூண்டுக்குள் அடைக்கப்பட்டுள்ளதாகவும், எனினும் தொடர்ந்தும் எஸ்டிஎஃப் மற்றும் ராணுவத்தினர் அங்கு கடமையில் உள்ளதாகவும், சில குழுக்கள் அங்கு இருப்பதாகவும், கேட் மற்றும் சிறைக்கூடங்களின் கதவுகளின் பூட்டு என்பன உடைக்கப்பட்டுள்ளதாகவும், அவற்றை ராணுவத்தைக் கொண்டு சரி செய்து வருவதாகவும், முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சிறைச்சாலை ஆணையாளருக்கு தான் அறிவுறுத்தியுள்ளதாகவும், இது நீர்கொழம்பு சிறைச்சாலை சம்பவத்தை விட மாற்றமான விடயமாகும் எனவும், இங்கு சிறைக்கைதிகளுக்கிடையில் மோதல் இடம்பெற்றதாக தெரியவில்லை எனவும், எனினும் முழுமையாக அறிக்கை கிடைத்தவுடனேயே தன்னால் கூற முடியும் எனவும், தற்போது நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், சேதமடைந்த காரியாலயங்களை மீள இயக்குவதற்கான ஆலோசனைகளை தான் வழங்கியுள்ளதாகவும், அதன் நிர்மாணப் பணிகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் ஹர்சன நாணயக்கார மேலும் தெரிவித்தார். மேல்மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் மாதிபர் சஜீவ மெதவத்தவும் இன்று காலை மகர சிறைச்சாலைக்கு சென்று நிலைமைகளை நேரில் கண்காணித்தார். மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியற்ற நிலைமை காரணமாக அதிலிருந்த 104 கைதிகள் 7 சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்படுவதாக சிறைச்சாலை ஆணையாளர் மற்றும் ஊடக பேச்சாளர் ஏ சி கஜநாயக்க தெரிவித்தார். தும்பர, விலைக்கட, பூச, களுத்துறை, பதுளை, மட்டக்களப்பு மற்றும் பொலனறுவை ஆகிய சிறைச்சாலைகளுக்கு இக்கைதிகள் மாற்றப்பட்டுள்ளனர். இந்த கைதிகளின் பெயர்பட்டியல் அடங்கிய ஆவணம் மகர சிறைச்சாலை வீதி தடைக்கு அருகில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் சிறைச்சாலையின் மீள்கட்டுமான நடவடிக்கைகள் காரணமாக உறவினர்கள் பார்வையிடும் நடவடிக்கைக்கு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமையின் பின்னர் அனுமதி வழங்கப்படும் எனவும் கஜநாயக்க மேலும் தெரிவித்தார். சுற்றுலா தொழில்துறையை கட்டியெழுப்புவதற்கு இவ்வருடம் முதல் நிதி அமைச்சூடாக மாவட்டங்களுக்கு நேரடி நிதி வழங்கும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்தார். அம்பாறை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகத்தில் எதிர்கால பிரதேச காரியாலயம் ஒன்றை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாகவும் அமைச்சர் இங்கு தெரிவித்தார். அம்பாறை மாவட்டத்தில் சுற்றுலா தொழில்துறையில் காணப்படும் பிரச்சினைகளை தீர்த்தல் மற்றும் வெளிநாட்டு தொழில்துறைக்கான தகமைகளை பூர்த்தி செய்து தொழிலாளர்களை உருவாக்குவது தொடர்பான பேச்சுவார்த்தை அம்பாறையில் இடம்பெற்றது. அமைச்சர் விஜயதேகர தலைமையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் ருவன் ரணசிங்க, வசந்த பியதிஸ் ஆகிய பிரதி அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். வருடாந்தம் 5 மில்லியன் சுற்றுலா பயணிகள் இலக்கை பூர்த்தி செய்வதை இலகுவாக்குவதற்கு அமைச்சூடாக நிதி ஒதுக்கப்படும் முறைமைக்கு பதிலாக இவ்வருடம் முதல் நிதி அமைச்சினூடாக நேரடியாக மாவட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படும் என அமைச்சர் விஜிதஹேரத் மேலும் தெரிவித்தார். கொழும்புக்கு மேற்காக உள்ள கடலில் 17 கடல் மைல் தொலைவில் வர்த்தக கப்பல் ஒன்றின் 17 வெற்று கோள்கடங்கள் கடலில் விழுந்துள்ளதாக கடற்தொழில் அமைச்சு நேற்று அறிவித்தது. இந்த கொள்கடங்கள் மிதந்து வருவதனால் சகல நெடுநாள் மற்றும் சிறிய மீன்பிடி படகுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கொள்கடங்களில் சில இன்றைய தினம் அம்பலாங்குட கடற்கரையில் ஒதுங்கியிருந்தது. மாலைதீவில் இருந்து கொழும்பு துறைமுகம் வரை பயணித்துக் கொண்டிருந்த வர்த்தக கப்பல் ஒன்றிலிருந்து 17 கொள்கடங்கள் கடலில் விழுந்துள்ளன. இவை வெற்று கொள்கடங்கள் என்பதால் கடலில் மிதந்து வருகின்றன. இதனால் இந்த கொள்கடங்கள் மீன்பிடி படகுகளில் மோதும் அபாயம் உள்ளதால் கவனமாக செயற்படுமாறு மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்திலிருந்து 17 கடல் மைல் தூரத்தில் இவை கடலில் விழுந்துள்ளன. எவ்வாறாயினும் இந்த கொள்கடங்களில் சில இன்று காலை அம்பலாங்குட கடற்கரைக்கு அருகில் கரையொருங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை நீர்கொழும்பு கடல் பகுதியில் மீனவ படகொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் காணாமல் போன இரு மீனவர்களில் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. மீன்பிடி நடவடிக்கைக்காக சென்ற டிங்கி படகொன்று நேற்றைய தினம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இன்னுமொரு படகொன்றின் ஊடாக இந்த படகு விபத்துக்குள்ளானது தெரிய வந்துள்ளது. அந்த படகில் இருந்த இரு மீனவர்கள் காணாமல் போன நிலையில் அதில் ஒருவரின் சடலம் இன்று கொள்ளுப்பிட்டிய கடற்கரையிலிருந்து மீட்கப்பட்டது. ₹1 கோடி அதிக நிதி செலவில் எல்ல வாட்டர்ஃபால் வீதி அபிவிருத்தி செய்யப்படுகிறது. உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் இந்த வீதியை பயன்படுத்துகின்றனர். பதுளை பகுதிக்கு வருகை தரும் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சிகளை பார்ப்பதற்காக குறித்த வட்டக்கொடவத்த வாட்டர்ஃபால் வீதியை பயன்படுத்துகின்றனர். இந்த வீதிக்கு அருகில் விவசாயத்தில் ஈடுபடுவோர் அதிக அளவானோர் வாழ்ந்து வரும் நிலையில் சகலருக்கும் வசதியை ஏற்படுத்தும் வகையில் வீதியினை கொங்கிரீட்டு அபிவிருத்தி செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை அமைச்சு வீதி அபிவிருத்திக்காக ₹1 கோடி அதிக பணத்தை ஒதுக்கியுள்ளது. சொந்தமான இடம், அழகான வாழ்க்கை எனும் தேசிய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு வீடுகளை நிர்மாணிப்பதற்கான காசோலை வழங்குதல் மற்றும் வீடுகளுக்கான கட்டுமான பணிகளை ஆரம்பித்து வைக்க நிகழ்வு கந்தளாய் மதுரசா நகர் பகுதியில் இன்று இடம்பெற்றது. திருகோணமலை மாவட்டத்தில் 110 பயனாளிகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் வீடுகள் நிர்மாணிக்கப்படவுள்ள நிலையில் அதில் 3 பயனாளிகளுக்கான 10 லட்சம் ரூபாய் காசோலைகள் வழங்குதலும் கட்டுமான பணிகளை ஆரம்பித்து வைத்தலும் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தலைமையில் இடம்பெற்றது. டெத்வா சூறாவளி காரணமாக சேதமடைந்த திருகோணமலை வருகல் பிரதேச செயலக பிரிவில் உள்ள 4 ஆலயங்களை புனரமைக்கும் பணிகள் 30 லட்சம் ரூபாய் செலவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா பிரதம அதிதியாக கலந்து கொண்டு பணிகளை ஆரம்பித்து வைத்தார். டெத்வா சூறாவளியினால் திருகோணமலை மாவட்டத்தில் சுமார் 12 ஆலயங்கள் முழுமையாகவும் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. டெத்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட கண்டி, நுவரலியா, பதுளி ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளிவாசல்களுக்கு நிதியுதவி வழங்கும் நிகழ்வு கண்டி கட்டுகளை ஜுமா பள்ளிவாசலில் பிரதி அமைச்சர் முனிர் முலாஃபர் தலைமையில் இடம்பெற்றது. தற்போது 10 மில்லியன் ரூபாய் நிதி உதவித்தொகை தெரிவு செய்யப்பட்ட பள்ளிவாசல்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டன. கல்வி சகல பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமையை தவிர வரப்பிரசாதம் அல்ல என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். பிள்ளைகளுக்கு கல்வியை விட்டு வெளியேறி செல்வதற்கான பின்புலங்களை முற்றாக தடுக்க அரசாங்கம் முயற்சி எடுத்து வருவதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். நெனைசுர 2026 புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். பிள்ளைகள் கல்வியை விட்டு விலகிச் செல்லும் பின்புலங்களை இல்லாது செய்ய அரசாங்கம் எடுக்கும் முயற்சிக்கு நெனைசுர புலமை பரிசில் வலு சேர்ப்பதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். ஹோனுப்பட்டிய கங்கராம விகாராதிபதி கலாநிதி சங்கைக்குரிய கிரிந்த அசுஜி தேரரின் நோக்கத்துக்கமைய அதி சங்கைக்குரிய கலகோட யானை தேரரின் நினைவு புலமை பரிசு நிதியத்தினூடாக இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 460 அதிகமான பிள்ளைகளுக்கு இங்கு புலமை பரிசுகள் வழங்கப்பட்டன. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர திருகோணமலை கடற்படை தடாகத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். கடற்படையின் சுற்றுவளைப்புகளை முடிந்தளவு அதிகரிக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் பிரதான உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி வேலை திட்டத்தின் முன்னேற்ற மீளாய்வு இவ்விஜயத்தின் நோக்கமாகும். திருகோணமலை கடற்படை தடாகத்துக்கு வருகை தந்த பிரதி அமைச்சரை கடற்படையின் பிரதி படைகளின் பிரதானியும் கிழக்கு மாகாண கடற்படை கட்டளை அதிகாரியுமான ரிய அட்மிரல் புத்திகல் ஏனைக்கே வரவேற்றார். திருகோணமலை கடற்படை தடாக வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் மிதக்கும் தடாகம் மற்றும் புதிய இறங்குத்துறையின் நடவடிக்கைகளை பிரதி அமைச்சர் பார்வையிட்டார். இந்த வேலை திட்டத்தின் முன்னேற்ற மீளாய்வு மேற்கொண்ட அவர் உரிய தரத்துடன் அதனை விரைவாக நிர்மாணிக்குமாறு ஆலோசனை வழங்கினார். மேலும் உரிய காலத்துக்குள் வேலை திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கு தேவையான ஆலோசனைகளையும் அவர் அதிகாரிகளுக்கு வழங்கினார். நோர்வுட் பிரதேச செயலக பிரிவில் அசுவசும பயனாளர்களின் 30 லட்சம் ரூபாவுக்கு அதிக தொகையை மோசடி செய்த இரு அதிகாரிகளையும் எதிர்வரும் 4 தேதி வரை விளக்கமறிகளை வைக்குமாறு ஹட்டன் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நோர்வுட் பிரதேச செயலக அலுவலகத்தில் அசுவசும பயனாளர்களின் நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன. அது தொடர்பில் உள்ளக விசாரணைகள் இடம்பெறுவதாக நுவரலியா மாவட்ட செயலாளர் திருமதி துஷாரி தென்னக்கோன் தெரிவித்தார். அதற்கமைய இச்சம்பவம் தொடர்பில் நோர்வுட் பிரதேச செயலக அலுவலகத்தில் இரு பெண் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் இன்றைய தினம் ஹட்டன் மாவட்ட நீதிமன்றத்தின் பதில் நீதவா முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் 4 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். அதில் ஒரு பெண் அதிகாரி அசுவசும பிரிவுக்கு பொறுப்பாக செயற்படுகின்றவராவார். இவ்விருவரும் 2023, 2024 மற்றும் 2025 ஆகிய வருடங்களில் அசுவசும பயனாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிதியினை தமது உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் கணக்குகளுக்கு வைப்பிலிட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது என நோர்வுட் பிரதேச செயலாளர் ஹட்டன் போலீஸ் பிரிவின் விசேட விசாரணை பிரிவில் முறைப்பாடு அளித்திருந்தார். தமது அசுவசும பணம் தமக்கு கிடைக்கவில்லை என தெரிவித்து மக்களும் மாவட்ட செயலாளரிடம் முறைப்பாடு அளித்திருந்தனர். அதற்கமைவாகவே இதுகுறித்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. கணக்காய்வு அதிகாரி தொடர்ந்தும் நோர்வட் பிரதேச செயலகத்தில் தங்கியிருந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார். வெள்ளவாய பகுதியில் இயங்கி வந்த காய்ந்த கஞ்சா உற்பத்தி நிலையம் சுற்றுவளைக்கப்பட்டு சுமார் 2 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியை கொண்ட கஞ்சா தொகையுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். ராணுவத்தின் உளவு பிரிவு அதிகாரிகள் வழங்கிய தகவலுக்கமைய புத்தள போலீஸ் விசேட அதிரடிப்படை முகாம் அதிகாரிகள் மற்றும் ராணுவ உளவு பிரிவு அதிகாரிகள் இணைந்து கொசலந்த பகுதியில் சுற்றுவளைப்பை மேற்கொண்டனர். இதன்போது 282 கிலோகிராம் காய்ந்த கஞ்சா மீட்கப்பட்டது. இதன் பெறுமதி 2 கோடி ரூபாவுக்கும் அதிகம் என போலீசார் தெரிவித்தனர். இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஜூலம்பிட்டிக பகுதியை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட ஒரு தொகை பீடி இலைகள் நீர்கொழும்பு பிரவுன்ஸ் கரையோர பகுதியில் வைத்து கைப்பற்றப்பட்டது. கடற்படை மற்றும் போலீசார் இணைந்து முன்னெடுத்த சுற்றுவளைப்பில் 5 உறைகளில் சுற்றப்பட்ட நிலையில் அவை கைப்பற்றப்பட்டன. 234 கிலோகிராமுக்கும் அதிக எடை கொண்ட பீடி இலைகள் சட்ட நடவடிக்கைக்காக நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கடற்பகுதியில் காணப்படும் பலத்த காற்று காரணமாக புத்தளத்தில் இருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் மீனவ மற்றும் கடற்தொழில் செயற்பாடுகள் குறித்து மிகுந்த அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்று நாட்டின் பல பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவிக்கிறது. மேல் சப்ரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும். உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை பெய்யும் சாத்தியம் உள்ளது. இதேவேளை புத்தளத்தில் இருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தட்டு ஊடாக பொத்திவில் வரையான கடற்பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்தொழில் செயற்பாடுகளில் ஈடுபடும் மீனவர்கள் மிகுந்த கவனத்துடன் செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த கடற்பகுதிகளில் காற்றானது மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவிக்கிறது. கனம் மழை காரணமாக மகாபலி கங்கை நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. பல பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. பொல்கொல்ல நீர்த்தேக்கத்தின் வான்கதவு திறக்கப்பட்டுள்ளதோடு அதனூடாக செக்கனுக்கு 3940 கனஅடி நீர் விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு திறந்துவிடப்படுகிறது.

0: நிலையை அண்மித்துள்ளது. இந்த நீர்த்தேக்கங்களின் நீரேந்த பகுதிகளில் கனமழை பெய்தமையினால் தொடர்ந்தும் நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்தனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: ஈரானுக்கு எதிராக நடத்தப்படவிருந்த தாக்குதல்களை ரத்து செய்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் அவர் இது தொடர்பான பதிவொன்றையிட்டுள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் விரைவாக மேற்கொள்ளப்படவுள்ள ஒப்பந்தம் காரணமாக குறித்த தாக்குதலை கைவிடுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஹோமஸ் ஜலசந்தியை விரைவாக திறப்பது மற்றும் ஈரானின் அணுசக்தி அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டு வருவது ஆகியன அந்த ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்படவுள்ளது. இஸ்ரேலுடன் இணைந்து இத்தீர்மானத்தை எடுத்ததாக அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிராக புதிதாக கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி நேற்று அறிவித்திருந்தார். இதேவேளை தெஹ்ரானுடன் ஒத்துழைப்புடன் செயல்படும் வலிய நாடுகளையும் யுத்தத்துக்கு இழுக்க அமெரிக்கா முயற்சிப்பதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது.
1: விளையாட்டு செய்திகள்.
0: இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையில் நடைபெறவுள்ள இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரிலிருந்து இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா விலகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நடைபெற்ற 20-20 உலகக்கிண தொடருக்கு பிறகு அவர் சந்தித்த இடது முழங்கால் காயத்திலிருந்து முழுமையாக குணமடைய மேலும் காலம் தேவைப்படுவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையும் பும்ராவிடம் மீண்டும் ஆடுகளத்துக்கு திரும்புவதற்கு அவசரம் காட்ட வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. இருப்பினும் இத்தொடருக்காக பும்ராவுக்கு பதிலாக சேர்க்கப்படும் வீரர் யார் என்பது இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி ஆகஸ்ட் 15 காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ளதுடன் இரண்டாவது போட்டி ஆகஸ்ட் 23 கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இத்தொடர் ஆரம்பமாவதற்கு முன்னர் இந்திய அணி ஆகஸ்ட் 7 முதல் கொழும்பில் 3 கொண்ட பயிற்சி போட்டியிலும் விளையாடவுள்ளது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: மகர சிறைச்சாலை மோதல் முழுமையாக கட்டுப்பாட்டில். மகர மோதலுக்கு காரணம் வெளி சூழ்ச்சி, விசாரணைகளில் அம்பலம். மகர சிறைச்சாலையின் ஆவணங்கள், கட்டிடங்கள் அழிவு. சுற்றுலா தொழில்துறையை கட்டியெழுப்ப நிதியமைச்சின் புதிய வேலைத்திட்டம். கடலில் விழுந்த 17 கொள்கடங்களில் ஒன்று இதுருவ கடற்கரையில். 1 ரூபாய் செலவில் எல்ல வாட்டர்ஃபால் வீதி புனரமைப்பு. ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நிறுத்தப்படுவதாக டிரம்ப் அறிவிப்பு. இத்துடன் வசந்தம் FM இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன.
1: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். 24/7 on alert.

நேர்களுக்கு வணக்கம். நேர்கள் நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக சீட்டளிப்பு வாரமான 3066வது சீட்டளிப்பு வாரமான அதகோடிப்பதற்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 38, 63, 65, 66. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 38, 63, 65, 66. 20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் 2 லட்சம் பரிசுகள் 5 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 96,57,480 ரூபாய். அடுத்த சுப பரிசு ரூபாய் 615 லட்சம். சிட்டலிப்புக்கான அடுத்து இளம் பச்சை நிற அதகோடிப்பதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்த சிட்டலிப்பு வாரமான 4952வது சிட்டலிப்பு வாரமான ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இது. ராசி கன்னி வெற்றி இலக்கங்கள் 9, 10, 45, 54. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ராசி கன்னி வெற்றி இலக்கங்கள் 9, 10, 45, 54. 10 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. சுப பரிசு ரூபாய் 89 லட்சம். சுபர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,60,71,520 ரூபாய். அடுத்த சுபர் பரிசு 93 லட்சம். சிட்டலிப்புக்காக அடுத்து ஊதா நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். சிட்டலிப்பு வாரமான 3,240 சுபபாலுக்கான வெற்றி இலக்கங்கள் இது. ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 11, 16, 39, 42. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 11, 16, 39, 42. 20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் 2 லட்சம் பரிசுகள் 6 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 89,30,920 ரூபாய். அடுத்த சுப பரிசு ரூபாய் 634 லட்சம். சிட்டலிப்பிற்காக அடுத்து செம்மஞ்சள் நிற சுபபால் அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்த சிட்டலிப்பு வாரமான 5,401வது சிட்டலிப்பு வாரமான சனிதாவுக்கான வெற்றி இலக்கங்கள் இது. ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 31, 32, 49, 51. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இது. ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 31, 32, 49, 51. சுப பரிசு ரூபாய் 516 லட்சம். சுப பரிசு விலப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 68,58,320 ரூபாய். அடுத்த சுப பரிசு 518 லட்சம். சீட்டிழப்புக்கான இளம் சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து 2,416வது சீட்டிழப்பு வாரமான கப்ருக்காவுக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து கே சுபர் இலக்கு 34 வெற்றி இலக்கங்கள் 5, 18, 28, 32. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து கே சுபர் இலக்கம் 34 வெற்றி இலக்கம் 5, 18, 28, 32. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,30,606,560 ரூபாய். அடுத்த சுப பரிசு 3,292 ரூபாய். சிட்டலிப்புக்காக மஞ்சள் நிற கப்ரு காய்ச்சிடப்பட்ட லொத்தர்களை அடுத்து கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்த சிட்டலிப்பு வாரமான 974வது சிட்டலிப்பு வாரமான சுபிரி தன சம்பத வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 9, 8, 2, 4, 7, 7. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கம் 9, 8, 2, 4, 7, 7. 25 லட்சம் பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 65,85,020 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு ரூபாய் 255 லட்சம். சிட்டலிப்பிற்காக கபில நிற சுபிரி தன சம்பத அச்சிடப்பட்ட லொத்தர்களை அடுத்து கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து 448வது சிட்டலிப்பு வாரமான ஜய சம்பத வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 2, 4, 7, 7. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 2, 4, 7, 7. 2,50,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 28 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 64,60,280 ரூபாய். அடுத்து ஜெய சம்பத நீல நிற அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து 1,070வது சிட்டெழுப்பு வாரமான சசரிக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. 22, 25, 32.
2. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 21, 25, 32. 2,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 40,80,720 ரூபாய். அடுத்து சுற்றுலிப்புக்காக கபில நிற சசிரி அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். நேர்கள் இப்பொழுது கேட்டது நேற்றைய தினம் சுற்றளிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். விடுமுறை கொண்டாட்டம் இப்போது எங்களுடைய அழைப்பில். வணக்கம். வணக்கம், யார் இது? ஆட்டோ விஸ்வநாதன், நல்லா இருக்கீங்களா? அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சவாரி எல்லாம் முடிஞ்சு வீட்டுல நிகழ்ச்சி கேட்டு
1: கொண்டிருக்கீங்க?
0: அதுதானே, சரி, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக? எல்லோருக்காகவும் கேட்கலாம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அடுத்து வருகிறது ஸ்டார் ஆஃப் த டே. இன்றைய ஸ்டாராக வந்து கொண்டிருக்கிற இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் ஒலிக்க வருகின்ற பாடலை தொடர்ந்து, ஸ்டார் ஆஃப் த டே பாடலை தொடர்ந்து வசந்தத்தூர் இணைந்து கொள்ளுங்கள். லங்கா ஆஃப் மீடியா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.
2: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே.

இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நம்பிக்கையின் நேரம் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருக்குகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 54:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியின் நேர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் இன்றும் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காகவே வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.

ராசியின் நேர்களாகிய உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு காத்திருக்கிறது. அவருடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்கள் என்னும் தலைப்பிலான கை கடக்கமான வண்ண படங்கள் அடங்கிய ஒரு அழகிய கதை புத்தகம் சிறுவர்களாகிய உங்களுக்காகவே நாங்கள் இலவசமாக வழங்க காத்திருக்கிறோம். இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் இப்பொழுதே உங்களுடைய பெயர் மற்றும் முகவரியை தெளிவாக குறிப்பிட்டு வாட்ஸ்அப் மூலமாக அல்லது SMS மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எமது வாட்ஸ்அப் மற்றும் SMS இலக்கம் 0722456621 0722456621. உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் எழுத்து வடிவமாகவோ அல்லது குரல் பதிவாகவோ அனுப்பி வைக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது குருநாடகம். இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போகாது. ஒவ்வொரு நாளும் இந்த புல்வெளிக்குள்ள வாரது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நல்ல புல்வெளியில தான் எங்களுடைய மேய்ப்பர் எங்களை மேய்க்க வைக்கிறார். அருமையான புல், சுவையா இருக்கு. கொஞ்சம் தள்ளிப்போ, நான் இந்த இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கேன்ல. அந்த பக்கமா போக, அங்கிட்டு பள்ளம் இருக்கு. இந்த பக்கம் இப்படி இப்படி நல்லதா போச்சு. என் கண்ணுக்கு அந்த பள்ளம் தெரியல, ஆனா என்னுடைய மேய்ப்பனுடைய கண்ணுக்கு அந்த பள்ளம் தெரிஞ்சதுனால என்னை காப்பாத்திட்டார். கொஞ்சம் எல்லாம் நான் அதுக்குள்ள விழுந்திருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒரு மேய்ப்பன் தன் மந்திகளை புல்வெளிகளிலே மேய்த்து வந்தார். அதிலே இருந்த ஒரு ஆடு தினந்தோறும் ஒரே இடத்தில் புல் மேய்கிறோமே, சற்று வித்தியாசமாக முயற்சித்து பார்க்கலாம் என்று அதற்கு தோன்றியது. தினமும் ஒரே புல்ல சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. அதோட எனக்கு சுதந்திரம் தேவை. மேய்ப்பன் சொல்றதையே கேட்டு கேட்டு அவர் காட்டுற வழியிலேயே நடந்து நடந்து எனக்கு போர் அடிச்சு போச்சு. கொஞ்சம் தனியா போய் சுதந்திர

தேவைப்படுறது எல்லாம் ஒரு சுதந்திரமான வாழ்க்கை. இந்த மந்த கூட்டத்துக்குள்ள இருந்து இருந்து எனக்கு போர் அடிச்சு போச்சு. இதோ நான் தனியா இந்த காட்டுக்குள்ள இப்ப வந்துட்டேன். அடடி, உச்சி வெயிலுக்கு நடுவுல இந்த மரங்களுக்கு கீழே இருக்கிறது எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. அந்த இருந்த புட்களை விட இந்த இலைகள் ரொம்ப சுவையா இருக்கு. மே

தெரிகிறதே. ஐயோ, எங்கே நான் வந்த பாதையை காணவில்லை. நான் இந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கொண்டு விட்டேனா? எந்த பக்கம் போவது என்று தெரியவில்லையே. மேய்ப்பனின் சத்தத்தை கூட என்னால் கேட்க முடியவில்லை. என்னோடு கூட இந்த ஆடுகளையும் காணவில்லை.

வந்து காட்டுக்குள்ளே மாட்டிக்கொண்ட அந்த ஆட்டினை விரட்ட ஆரம்பிக்கிறது. புலியிடமிருந்து தப்பிச் செல்வதற்காக ஆடு வேகமாக ஓடுகிறது. கால் போன திசையில் எல்லாம் ஓடுகிறது.

0: புதருக்குள் மாட்டிக்கொண்டேன். என்னை இனி யார் காப்பாற்றுவார்கள்? ஐயோ, நான் தவறு செய்து விட்டேனே. சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஆபத்துக்குள்ளே வந்து சிக்கிக்கொண்டேன். என்னுடைய சுய புத்தியிலே சாய்ந்து நான் தவறு செய்து விட்டேனே. இப்பொழுது இந்த ஆபத்திலிருந்து என்னை யார் காப்பாற்றுவார்கள்? எங்கே என் நாடு? எங்கே காணாமல் போன என் நாடு? எங்கே? நான் அதனை தேடி கண்டுபிடிப்பேன். என்ன, என் மெய்ப்பரின் குரல் கேட்கிறது. என் மெய்ப்பர் என்னை தேடி வந்து விட்டாரா? அதுவும் அவ்வளவு ஆட்டையும் அவர் விட்டுவிட்டு காணாமல் போன இந்த ஒரு ஆட்டை தேடி அவர் வந்து விட்டாரா? உண்மையிலே என் மெய்ப்பருக்கு என் மீது இவ்வளவு அன்பு இருக்கிறதா? அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் நான் வந்து ஆபத்தில் சிக்கிக்கொள்ள பார்த்தேனே. இதோ என் மெய்ப்பர் வந்து விட்டார். நீ இங்க இருக்கியா? வா, நான் உன்னை காப்பாத்துறேன். ஓ, அசையாத, உன் கால்களை சுத்தி முள் இருக்கு. நான் அதை எடுத்துக்கிடுறேன். கொஞ்சம் பொறுமையாரு, இனி உனக்கு வலிக்காது. இனி நீ பயப்பட வேண்டும். நான் வந்துட்டேன் இல்லையா, உன்னை பாதுகாப்பா மறுபடியும் என்னுடைய மந்தையில கொண்டு போய் சேர்த்துடுவேன். வா, நான் உன்னை தூக்கிக்கிறேன்.
1: என் மெய்ப்பருக்கு என் மீது எவ்வளவு அன்பு! அழிந்து போகிருந்த என்னை அவர் தேடி வந்து என்னை மீட்டுக் கொண்டார்.
2: இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார்.

இவ்வாறு உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, புதிய ஏற்பாட்டில் அதிக நிருபங்களை எழுதிய அப்போஸ்தலர் யார் என்பதே. அதற்கான சரியான பதில் அப்போஸ்தலனாகிய பவுல். சரியான பதிலை அனுப்பியிருக்கிறார்கள் விஜயகுமார் யாழ்ப்பாணம், வளர்மதி தலுப்புத, ரஜினி, ரெபிகா பாண்டிருப்பு, அபி, திவ்யா, சிமியோன், ரோஷான், துரைராஜா, இந்திரா ஆகியோர் கடவுளை, ரமேஷா, அபி ஆகியோர் வட்டவுடன், ரொனன் எட்லின் நாவல பிட்டிய, மூர்த்தி, கினிகத்தேன, சசி, சுபா, மர்சி, யோஷுவா, ஜெருஷ், ரக்ஷன், ரக்ஷனி, அன்பழகன் ஆகியோர் திமோதரில் இருக்கும் சரியான பதில். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இந்த வாரத்திற்கான கேள்வி. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் எனும் வேத வசனம் வேதாகமத்தில் எந்த பகுதியில் இருக்கின்றது என்பதை உங்களுக்கு அணிந்த வார கேள்வி. மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கின்றேன். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் எனும் வேதவசனம் வேதாகமத்தில் எந்த பகுதியில், அதாவது எந்த புஸ்தகத்தில், எந்த அதிகாரம், எத்தனையாம் வசனம் என்பதை நீங்கள் கண்டறிந்து சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டிய எங்களுடைய SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722 4562 0722 4562 1. நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் உங்களுடைய ஜெபத் தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கையின் நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டி இலக்கம் 25, 3109, நூற்று 14, SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0 2 3 2 3 2 1.

0: விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எங்கிருந்தாலும் மனித கொள்ளுங்கள், அழைப்பின் ஏற்படுத்துங்கள். பேஸ்புக் வழியாக மனித கொள்ள முடியும். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம். வணக்கம். வணக்கம். யாருது? நல்லா இருக்கேன் அருண்மொழி. நீங்க எப்படி இருக்கிறீங்க? யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
1: உங்களுக்காகவும் நந்தோமேரம்மா, திருமேரண்டி, இளைஞ்சி ராணியக்கா, ராஜலட்சுமா, சாந்தி கோவிந்தராஜன், பாலிகிருஷ்ணமாமா, முந்தாட்சா, கட்டன் சாந்திலாக்கா, மேகலா, கலா, குஞ்சினி, விஜிதா, சவரியம்மா, சரிதா, ரகுமா, சரோசினி, திரிபுரண வடிவில, ஆட்டோ விசநாதன், நீதிரண, சாயங்குமார், அப்துல் மஜீத், வசந்தகுமார், தம்பி நிசாம், அளவட்டு சேர்ந்து இங்கிரிய ரவி, முகதீன், முருகையா, பாடலட்சுமி தம்பி, எல்லோருக்காகவும் பிறகு
0: நன்றி.

0: சந்தோஷமாக உற்சாகமாக விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: அமைதியான இரவு நேர வணக்கம் சார். பாலமலை சரப்தீன் முஸ்தகீன்.
0: சரப்தீன் முஸ்தகீன், எப்படி இருக்கிறீங்க?
1: ரொம்ப சந்தோஷமாக நலமாகவும் இருக்கின்றேன். நீங்க இருவரும்?
0: இருவருமா? ஒருவர் நீங்க இப்ப போட்டீங்கன்றதுக்காக நான் ரெண்டு பேரும் செஞ்சிட்டு ஒரு ஆள். இது என்னது? சரி சரி, சொல்லுங்க முஸ்தகீன், யாரெல்லாம் பாடல் கேட்பது இருக்கிறாங்க?
1: பாடல் கேட்ட எனது மனைவிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வந்த அனைத்து உறவுகளுக்கும் கேட்போமே.
0: சரி, நன்றி.
1: நன்றி,
0: அன்பு கலந்த வணக்கம் புவனேஷ். நானும் விடுமுறை கொண்டாடும் நிகழ்ச்சி கொண்டிருக்கிறேன். லெந்துலையிலிருந்து எல்ஜியிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான வணக்கம் புவனேஷ். அப்படி இருக்கிறீங்க. மது கேரளப்பட்டில இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லிருக்க அண்ணா சூப்பரண்ணா நிகழ்ச்சி சொல்லக்கூடிய ஹஸ்பண்ட் ஜெகன், மகன் அஸ்வின், ஜஸ்வின் எல்லோரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். புவனேஷனா வணக்கம், நிகழ்ச்சியுடைய எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். பண்டாரபலை வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், ரோஷான், சபினாஸ் எல்லோரும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறார். பிரியமான இரவு பொழுது வணக்கம் புவனேஷ். உங்களுக்கு எங்களது பிந்திய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம், நன்றி. நீங்கள் நலமோடு வாழ பல்லாண்டு காலம் வாழ்கன வாழ்த்துக்கிறோம். உங்கள் குரலால் புதுமைகள் பல படைக்க வாழ்த்துக்கள். எங்களையும் சேர்த்து பாடல் தாருங்கள். அண்ணாமாரலான இன்ராஜ், அவுஃபர், அன்பரசன் நினைக்கிறேன், அன்பரசன், புவியரசன், ஞானகுரு, மணி, பதுலை, இதுக்கும் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டு. சரி, எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? மாலை பொழுது வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கோங்க. சரி, எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள்.

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற விடுமுறை கொண்டாட்டம் நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருது?
1: வணக்கம். இந்த நேரம்
0: ராசையா எப்படி இருக்கீங்க? ராசையா நல்ல சந்தோஷமா இருக்கேன் ராசையா. அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
1: சரி,
0: எல்லோருக்காம் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.

ஆஃப் தி டே. இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் வந்து கொண்டிருக்கிறார் இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத்.

0: விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது நிகழ்ச்சியில் எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாரது? என்ன பேர்?
1: என்ன
0: விடுமுறை தான் முடிஞ்சிட்டேன், வந்ததும் தெரியல போனதும் தெரியல, அப்படியா? சரி, ஓகே, அழைப்பு கிடைச்சிருக்கு, சொல்லுங்க. அப்புறம் வீட்டுல சமையல் எல்லாம் நீங்களா?
1: வீட்டுல சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு.
0: சாப்பிட்டு முடிஞ்சா இல்ல சமையல் முடிஞ்சா?
1: இல்ல சமையல் முடிஞ்சிருக்கு, இன்னும் சாப்பிடல.
0: முடிஞ்சிருக்குமா? அப்ப உங்களுக்கு தெரியா நீங்க சமைக்கல?
1: முடிஞ்சிருக்கு, சாப்பிடல.
0: உண்மையை சொல்லுங்க, யாரு சமைச்சா?
1: நான் தான் சமைப்பேன்.
0: முடிஞ்சிருக்குன்னு என்ன சொல்றீங்களே, அதான் சரி, ஏதோ பண்ணுங்க. யாரெல்லாம் விடுது? அப்படியா? சரி, சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்கறதுக்கு?
1: பாடல் கேட்க கணவர் ராஜமணி,
0: அவர்தான் சமைச்சிட்டு இருக்க. சரி, ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க.
1: நன்றி,
0: ரொம்ப சந்தோஷம் ஒலிக்க வருகின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியில் இருந்து கூட போகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் இருந்து கூட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு விடுகின்றேன். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். வசந்த கலாட்டா நிகழ்ச்சியோடு விடைபெற்று செல்லும் நானும் உங்கள் அன்பின் நாகேந்திரன், புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM 102.6 102.8

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: என்னன்னா முன்ன எழுத்து நல்ல

நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.

0: ஏன்டா அழுகிற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா? அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் சூப்பர் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: விஷயத்த மறந்துட்டேன். நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறது முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.
1: 102.6 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: நாடு முழுவதும் 102.8 வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: வயிற்றுல கான் கோழி ஒன்னு கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்டு.

கொஞ்சம் தமிழன் தமிழ் நெஞ்சங்கள் மன

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

நேர்களைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதின் வணக்கங்கள். விடியல் பிறந்தாச்சு. விடியலின் வழியே உங்களுடைய புதிய நாளும் புதிய வாரமும் அழகாய் ஆரம்பித்தாச்சு. 102.6 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு. விடியல் நிகழ்ச்சியில் சனி ஞாயிறு இரண்டு நாட்கள் அப்படியே ஜாலியா ஓய்வெடுத்துட்டு விடுமுறை கழிச்சுட்டு இதோ இன்னைக்கு ஒரு புத்தம் புதிய நாள். வெறும் திங்கட்கிழமை மட்டும் இல்லங்க, ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதலாவது திங்கட்கிழமை. இன்று ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி. ஒரு புதிய மாதத்தின் முதல் வாரத்தை நாம ரொம்ப சுறுசுறுப்பா நேர்மறை எண்ணங்களோட தொடங்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகளையும் மகிழ்ச்சியும் கொண்டு வரட்டும். அதிகாலை 5 மணி முதல் 6:30 மணி வரையும் உங்களோட காலை நேரத்தை ரொம்பவுமே புத்துணர்ச்சியோடும் ரொம்ப உற்சாகத்தோடும் அழகான இனிமையான பாடல்களோடும் அது மட்டும் இல்லாம நீங்கள் கூறும் உங்கள் மனசுங்களுக்கான வாழ்த்துக்களோடும் நகரப்போகிறது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. வாங்க இந்த அழகான இனிய காலை நேரத்தை ஒரு இனிமையான பாடலோடு ஆரம்பிக்கலாம்.

அந்நியன் திரைப்படத்துக்காக சங்கர் மகாதேவன் மற்றும் அரிணி பாடிய ஒரு சூப்பரான பாடலை கேட்டு அப்படியே நாங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சரி, இந்த புதிய வாரத்தினுடைய முதல் நாளான இன்னைக்கே நாம மனசுல எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு குட்டி சிந்தனை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒரு தோல்வியின் முடிவு அல்ல, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒரு தோல்வியின் முடிவு அல்ல, உங்கள் புதிய வெற்றிக்கான புதிய தொடக்கம். நிறைய பேருக்கு அடடா வீக்கெண்ட் முடிஞ்சு திரும்பவும் திங்கட்கிழமை வந்துருச்சே, வேலைக்கு போகணுமே அப்படின்ற ஒரு அலுப்பு கண்டிப்பா இருக்கும். ஆனா உண்மையிலேயே திங்கட்கிழமை அப்படிங்கிறது நாம கடந்த வாரம் பண்ண தவறு சரி பண்ணிக்கவும், புதிய இலக்குகளை நோக்கி அடியெடுத்து வைக்கவும் இயற்கையை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு புதிய வாய்ப்பு. கடந்து போன நாட்களை பத்தி யோசிச்சு கவலைப்படாம இந்த ஆகஸ்ட் மாதத்தோட முதல் திங்கட்கிழமையில இருந்து உங்க கனவுகளை நோக்கி ஒரு புது அடி எடுத்து வைங்க. முயற்சி உங்களுடையதாக இருந்தா கண்டிப்பா வெற்றி உங்களை தேடி கண்டிப்பா வரும். இன்றைய நாள் திருமணம், அதே போன்று பிறந்த நாள், ஏனி நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக நானும் பகிர்ந்து கொள்வதோடு தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பு ஏற்படுத்துங்கள் 0312-2775 0301, அதே போல 0312-2775-111 என்ற இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போல நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தமிகு முடிய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கிறேன். நீங்கள் கூறும் வாழ்த்துக்களோடும் நகர்கிறது இன்றைய விடுதல் நிகழ்ச்சி. உங்களோட பேசிட்டு இருக்கிறது உங்கள் சிவானி. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் இது சிவாஜி திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ஆர் ரகுமன் இசையில் ஒலிக்கின்றது.

மீண்டும் இந்த வழி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு சுந்தர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். தன்னுடைய சித்தி நாவல்பட்டியை சேர்ந்த விஜயா சித்தி தன்னுடைய பிறந்த நாளை இன்று தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். சொந்தங்கள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவ தின வாழ்த்துக்களை வசனமைப்பும் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு எம் எஸ் பெருமாள் யாட்டியந்தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கண்ணியம்மா, சூட்டி, கோபால், ரவிச்சந்திரன், கந்துசாமி, குமாரி, அதே போல சிவாஜி உலகக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடலிருந்து கேட்டுக்கிறாங்க. பிந்த நிகழ்ந்த ராசியா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதோடு மனைவி மத்மினி மற்றும் வசந்தி தீனோதசன் சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதே வழி சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பாந்துகை சீனத்தம்பி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. தொலசுவல பூமிகா சீனத்தம்பி, நித்திய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், விஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகுசுந்தரம், ரமணி, டிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சுக்குலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னைய, மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் வத்தலை ஐயக்கண ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கவிஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? இனியும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் தாங்கன்னு சொல்லி கேட்டு அருந்தங்க ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. மனந்திருக்கும் இந்த இனிய காலை நேரம் உறவுகள் யாவருக்கும் நலமுடன் வல்லமுடன் அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கலகாலந்த சண்முகநாதன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சந்தோஷமான காலை நேர வணக்கம் சகோதரி, நான் வெள்ளன்கா தோட்டத்திலிருந்து நிமல்குமார். என்னுடைய மனைவி ராதா மற்றும் மகன்மார்களான சந்தன், புவிலோஷன், இலக்கிய, சிவன்யா, பிரகல்யன் ஆகியோரை நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. இந்த கலந்து அரசு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பு கலந்த இனிய காலை நேர வணக்கம் சகோதரி, பூண்டுலாயவை சேர்ந்த ஜே சபிலாஷினி இன்று தன்னுடைய 8வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா, அம்மா, சித்தப்பா, சித்தி, உறவுகள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவ தின வாழ்த்துக்களை சமீபம் சார்பாக சபிலாஷினி அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. கொழும்பு 15 மூதரை தரிசனி குணசீகரம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களோடு பகவந்தலாவிலிருந்து கேசவன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்காங்க. இன்று தன்னுடைய அன்பு மனைவி தாரணி தன்னுடைய 44வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அன்பு கிணவர் கேசவன் மற்றும் பிள்ளைகளான விது, மனோஜா மற்றும் திவி, சுந்தர் மற்றும் சிந்துஜா, அஜீஷன் சொந்தங்கள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவ தின வாழ்த்துக்களை வசந்த அமைப்பும் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதே போல அன்பு கலந்த இனிய காலை நேர வணக்கம் வாரம் முதல் திங்கள் அன்று வசந்த உறவுகளுக்கும் எந்தான தோட்டம் மீனவெளியில் இருந்து சொந்தங்கள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. மனைவி கௌதமி, மகன் சந்தீபன், நண்பர்களான சமரகந்த, நிஷா மற்றும் சாந்தகுமார், மகேந்திரன் ஆகியோரை சேர்த்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. இதுவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டைலிஸ்ட் ஸ்டீபன் வந்திருக்கிறாங்க. இதுவேளை அன்பன காலை நேர வணக்கங்களோடு கடற்கரை ட்ரைட்டன்லிருந்து முத்தைய காளிமுச்சின் நிகழ்ச்சி கேட்டு ஸ்ரீகாந்த் மற்றும் சரஸ்வதி மற்றும் சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம், திபா குடும்பம் ஆகியோர் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் இருந்து கேட்டிருக்கிறாங்க. நிகழ்ச்சி அடுத்தும் ஒரு இனிமையான பாடல். வணக்கம் பாடலை தன்னுடைய மனதுக்கு பிடித்த பாடலாக சுந்தர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க.

படத்துக்காக இசை புயல் ஏ ரகுமான இசையில் பாடல் ஒளித்து ஓய்கிறது. 102.6 சந்தோஷமாக இணைந்திருக்கின்ற காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி நேரம் அதிகளா 5 மணி கடந்து 21